0: இது வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வசந்த விடியல்.
4: இன்னும் கொடை பண்பலை நிருபொழி ஐந்தில் பல்சுவை தகவல்களோடு புலர இருக்கிறது சுகமான காலை.

வழக்கமான காலை வணக்கம் நேயர்களே. பனித்துளி நனைத்த இந்த புத்தம் புதிய காலை பொழுதில் உங்கள் மனதிற்கு புத்துணர்வையும் நாளுக்கு இனிய தொடக்கத்தையும் தரும் இசையுடன் உங்களை அன்போடு வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம். கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.

இன்று காலை 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: விரலியர்,
1: கூத்தர் என்ற சொல்லின் பெண் பால்
0: அல்லது
1: பான் மகள்.
0: விரலியர்,
1: கூத்தர் என்ற சொல்லின் பெண் பால்.
0: விரலி

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம் நடத்தும் உலக சாதனை நிகழ்வு விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மு உமா மகேஸ்வரி தொல்காப்பியம் முழுவதையும் மனப்பாடமாக தொடர்ச்சியாக 21 மணி நேரத்தில் எழுதும் உலக சாதனை நிகழ்வு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நாளை காலை வரை கோவில்பட்டி கீரா நினைவரங்கத்தில் நிகழ இருக்கிறது.
1: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் செல்ஃப் எனாமரேஷன் ஐடி அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806-8076-02 தொடர்பு கொண்டும் விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார்.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் ஷூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
0: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோ 2612.
8: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: வணக்கம் அண்ணா.
13: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று என்னுடைய கை கால்கள் எல்லாம் அப்படியே துடிக்கின்றன.
12: எதற்காக கை கால்கள் எல்லாம் திடீரென்று அப்படி நடிக்கின்றன?
13: என்ன நடிக்கின்றனவா?
12: எதற்காக அப்படி துடிக்கின்றன என்று கேட்க வந்தேன் மன்னா.
13: அது ஒரு மன்னர் என்றால் நாட்டை பற்றி கவலைப்படாமல்

0: இருக்க முடியுமா அமைச்சரே?
1: நாட்டு மக்களுக்கு இருக்கிற பெரிய கவலையே இவர் மன்னராக இருப்பதுதான்.
0: என்ன அமைச்சரே?
1: நாம் பேசுவது நன்றாக காதில் விழுந்தாலும் கூட என்ன அமைச்சரே என்று கேட்டு ஒன்றும் கேட்காதவர் போல ஆக்டிங் செய்கிறார் பாருங்கள். சரி, நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மூளை புதி புதிதாக சிந்திக்கிறதே, என்ன காரணம் அண்ணா?
0: அமைச்சரே, இன்று ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவில் வாழும் கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடி 27 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து அந்த மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தந்த நெல்சன் மண்டேலா அவர்களினுடைய பிறந்த தினம் என்று.
1: ஓ, அதனால் தான் நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறதாம் அண்ணா?
0: ஆமாம் அமைச்சரே, மண்டேலாவின் பிறந்த தினமான இந்த ஜூலை 18 தேதியை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக ஐநா அறிவித்து மண்டேலாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. அது மட்டுமா, இந்தியர் அல்லாத ஒருவருக்கு இந்தியாவின் உயர்ந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நெல்சன் மண்டேலா ஒருவருக்கு தானே.
1: ஓ, அப்படியாமண்ணா.
0: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, அமைதிக்கான நோபல் பரிசு, சர்வதேச மகாத்மா காந்தி விருது என மண்டேலாவுக்கு 250க்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமா, இங்கிலாந்து நாடாளுமன்ற சதுக்கத்தில் ஏற்கனவே இருந்த சர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் திருவுருவச் சிலைகளுக்கு அருகே நெல்சன் மண்டேலாவின் வெண்கல சிற்பமும் 2007 ஆம் ஆண்டு வைத்து அவரை கௌரவப்படுத்தினார்கள்.
1: உண்மைதான், அவரின் தியாகமும் உழைப்பும் ஒவ்வொரு நாளும் உலக மக்களால் கௌரவப்படுத்தப்பட்டு வருகிறது. சரிமண்ணா, மண்டேலா பிறந்த இந்த நாளில் நீங்கள் எப்படி அவரை கௌரவப்படுத்த போகிறீர்கள்?
0: நான் கவிதையால் அவரை கௌரவப்படுத்த போகிறேன் அமைச்சரே.
1: ஓ, அப்படியாமண்ணா. எங்கே, கவிதையால் அவரை கௌரவப்படுத்துங்கள், கேட்போம்.
0: நெல்சன் மண்டேலா, நீ இருண்ட கண்டத்தில் எழுந்த சூரியன், கருப்பு நிறத்தின் காவிய தலைமகன், நீ வெள்ளை மேகத்தை விரட்டிய சூறை காற்று, அடிமை மக்களை அணியாய் திரட்டிய நம்பிக்கை நாற்று. மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட நாடுகள் உண்டு, ஆனால் உன் நாட்டில் மனிதர்களே மறுக்கப்பட்டார்கள். அறிவும் ஆற்றலும் அடிமையாய் இருக்க நிறங்களை அனைத்தையும் நிச்சயம் செய்தது. இயந்திர துப்பாக்கிகளுக்கு எதிராக பழைய ஆயுதங்களை எடுத்த உன் மக்களுக்கு அவை வெறும் பழங்கால சின்னங்கள், போருக்கு அவை உதவாது என புரிய வைத்தாய். குமரியவர்களின் கூட்டத்தை நீ கூட்டினாய், உன் நாக்கின் அசைவில் ஆயுதங்களின் உருமல் அடிபணிந்து போனது. வந்தவர்களுக்கு உங்கள் கனிமங்கள் மீதே கண்ணிருந்தது. உங்கள் உழைப்பு வந்தவர்கள் வாரிக்கொண்டு செல்வதற்கு வண்டியானது. உங்கள் வாழ்க்கை உருண்டோட முடியாத நொண்டியானது. மண்ணின் மைந்தர்கள் மண்ணிலிருந்து விளக்கப்படுவதும், அகதியாய் வந்தவர்கள் அதிபர்களாயாவதும் பூமி தாய்க்கு வரும் பொல்லாத நோய். ரோபன் தீவில் உன்னை சிறை வைத்தார்கள். பின்புதான் சிறை வைத்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், சிறையில் இருப்பது மனிதனல்ல, ஒரு நெருப்பென்று. உன் இளமை கனவுகளை இரும்பு சிறைகளுக்கு உறவாக்கினாய், உனது இரும்பு நினைவுகளை அரும்பு விடுதலைக்கு உணவாக்கினாய். மக்கள் முழக்கமே மாபெரும் ஆயுதம் என முன்மொழிந்து வந்தவன் நீ. ஓலங்களை ஒன்றாக்கி அலைகடல் ஓசைகளை உண்டாக்கினாய், அதனால் ஆதிக்க விலங்குகளை துண்டாக்கினாய். சுருக்கமாய் சொன்னால் நீ சிறைச்சாலையின் சிநேகிதன், அகிம்சை வழியில் வந்த இன்னொரு அண்ணல். மண்டேலா, உன் புகழ் வாழ்க.
1: அருமை அருமை மன்னா, நெல்சன் மண்டேலாவின் சிறப்புகளை கவிதையாக சொல்லி அவரை கௌரவப்படுத்தினீர்கள். அருமை, சிறப்பு சிறப்பு.
0: நன்றி அமைச்சரே.
1: மன்னா, ஒரு சிறு விண்ணப்பம்.
0: சொல்லுங்கள் அமைச்சரே.
1: இனிமேல் உங்களை புகழ்ந்து கவிதை பாட சொல்லி கவிஞர்களுக்கு உத்தரவுப்படாதீர்கள்.
0: ஏன் அமைச்சரே?
1: ஏன் மன்னா, மண்டேலாவை புகழ்ந்து கவிதை பாடிய இந்த தர்பார் அவையில் உங்களை புகழ்ந்தெல்லாம் கவிதை பாடுவதா?
0: என்ன,
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது
3: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: இன்று காலை 9 மணிக்கு கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில்.

0: பார்க்கலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவிலின் இன்றைய தலைப்பு, கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? சொல்ல வாருங்கள் நம் கோடை பண்பலை 100.5.
1: ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று ஜூலை 18 அழகான கட்டமைப்பு ஐரோப்பிய கலாச்சாரத்திற்கு முன்னோடி நாடு முதல் நூற்றாண்டிலிருந்து திருத்தந்தையின் இருப்பிடமான நாடு அதுதான் ரோம். 64 ரோமில் பெரும் தீ பரவி நகரின் வர்த்தக மையத்தில் பெரும் சேதம் ஏற்பட்ட நாள் இன்று. 1977 வியட்நாம் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்த தினம் இன்று. கருப்பின மக்களின் நெஞ்சத்தில் நிறைந்த ஒரே தலைவர் தன் வாழ்வில் 27 கருப்பின மக்களுக்காக போராடியதால் சிறை சென்றவர். தென்னாப்பிரிக்காவில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவர். அமைதிக்கான நோபல் பரிசு இவரை தேடி வந்தது. இவர்தான் நெல்சன் மண்டேலா. 1918 நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் இன்று.
0: நவம்பரில் ஐநாவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது நெல்சன் மண்டேலா நாள். அவரின் 100th பிறந்த நாளை குறிக்கும் விதமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது சர்வதேச நெல்சன் மண்டேலா நாள் இன்று.
2: உலக அழகியாக 2000 தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2001 முதல் தற்போது வரை இந்திய திரைப்படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடம் பிடித்தவர். மேரி கோமாக திரையில் நடித்து சண்டை புரிந்தவர். 1982 இந்திய திரைப்பட நடிகை பிரியங்கா சோப்ராவின் பிறந்த தினம் இன்று. ஆந்திராவில் பிறந்து தென்னிந்திய திரைப்பட நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் தன்னை நிலைநிறுத்தி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த எஸ்வி ரங்காராவின் நினைவு தினம் இன்று. ஹிந்தி திரையுலகில் எண்ணற்ற சாதனை நடிப்புக்கு இன்னொரு இலக்கணம் புரிந்தவர் நடிகர் ராஜேஷ் கண்ணாவின் நினைவு தினம் இன்று.
3: ஸ்ரீரங்கம் தந்த ரங்கராஜனுள் இவரும் ஒருவர்.
4: இளமையான கவிகள் புனைவதில் வாலிபர்.
3: ஓவியம் படித்து இசை காவியம் படைத்தவர்.
4: திருச்சி வானொலியில் பணி செய்தார் கொஞ்ச காலம்.
3: திரும்பி வராமல் கவி எழுதினார் திரை இசையில் அது ஒரு பொற்காலம்.
5: கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே.
3: அஞ்சல் அட்டையில் பெற்றுக்கொண்ட முதல் பாடல் TM சவுந்தரராஜன்.
4: அதுதான் ஆரம்பம்.
3: இப்பொழுது தாண்டி நிற்கிறது பாடல்கள் 15,000.
4: தனி பாடல்கள் கணக்கு இல்லை.
3: இயக்கிய ஒரே ஒரு படம் வடை மாலை.
4: 4 படங்களில் நடிப்பு.
3: 17 படங்கள் இவர் வசனங்களில் படப்பிடிப்பு.
4: அம்மா,
3: பொய்க்கால் குதிரைகள்,
4: நிஜ கோவிந்தம்,
3: பாண்டவர் பூமி,
4: கிருஷ்ண விஜயம்
3: என 15 புத்தகங்கள் படைப்பு.
4: 15 வயதில் ஆரம்பித்த தாம்பூலம்
3: 76 நிறுத்தியது தான் எல்லோருக்கும் ஆச்சரியம்.
4: காதல் கவிதை பல சொன்ன இவரின் காதல் மனைவி ரமண திலகம்.
6: நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று

0: பணம் வந்ததும் பகட்டாக வாழ்ந்திருக்கிறார்.
1: பழைய நினைவு வந்ததும் எளிமையை அணிந்திருக்கிறார்.
0: எல்லோருக்கும் மறந்து போகாது முதல் காதல்.
1: இவருக்கும் மறக்க முடியவில்லை தன்னுடைய முதல் காரின் காதல்.
0: கடைசி வரை பத்திரப்படுத்தி இருக்கிறார் தனது முதல் காரை.
1: எம்ஜிஆருக்கும்
0: சிவாஜிக்கும் விருப்பமான கவிஞர்
1: கலைமாமணி,
0: பத்மஸ்ரீ வாங்கிய தமிழ் அறிஞர், தமிழ் திரை இசை கவிஞர் வாலியின்
1: நினைவு தினமும்
0: இன்று.
2: தமிழ் திரையுலகிற்கு கதாநாயகியாக அறிமுகமான படம் பொன்னுமணி.
3: கச்சிதமான கதாபாத்திரம் கிடைத்தது அருணாச்சலத்தில். தமிழ்,
2: தெலுங்கு,
3: கன்னடம்,
2: மலையாள மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில்
3: நடித்த நடிகை சௌந்தர்யா
2: பிறந்த தினம்
3: இன்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1-August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. இது சுகமான காலை.

இசை மனதை இணைக்கும் மொழி, அந்த இனிய மொழியில் இதுவரை இணைந்திருந்தோம். இந்த இனிமையான காலை பொழுதிற்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிவேதா பால்ராஜ்.

0: அறிவுரை கேட்டோம். கோடை பண்பலை 105 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: இனி உங்கள் உள்ளத்தின் உணர்வுகளுக்கு இசையால் உயிரோட்ட வருகிறது மனதோடு ராகம். முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. மனதிற்கு இதம் சேர்த்த மகிழ்வுக்கும் இனிய தருணம். ஆனந்த கடலில் ஆர்ப்பரிக்க செய்யும் அலைக்கடலாய் நம் இதயம் தழுவும் வேளையில் அன்பு இருக்கும் இடத்தில் இதயங்கள் என்றும் அருகில்தான் இருக்கும். அவை ஏற்படுத்தும் நினைவுகள் நம்மை இணைக்கும் பாலமாகும். அது இசையால் அலங்கரித்து மகிழ செய்ய கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு வரவேற்கிறது தூரத்து சிந்தங்களை. நிகழ்ச்சியில் அன்பால் இணைய அன்பு உறவுகள் அன்புடன் அழையுங்கள் இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 29 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2. நிகழ்ச்சியில் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. தூரத்து சொந்தங்கள்னு சொல்லிக்கிட்டீங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பண்பலை அழைக்கக்கூடிய வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நேயர்களும் கண்டிப்பாக அழைக்கலாங்க. அப்போ நாங்கள் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களும் கூப்பிடலாங்க. நியூஸ் ஆன் இயர் செயலியில் கேட்டுட்ருக்கக்கூடிய அனைத்து அன்பு உருளங்களும் அழைக்கலாம். இப்போ நம்ம கூட பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில் யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிழக்கு மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையும் அன்பு அறிவாளரையும் மனதோடு ராகத்தையும் வழங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலைங்க.
0: எப்படி இருக்கீங்க? ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பேசி.
1: ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா?
1: போயிட்டு வந்துட்டு தான் பாட்டு கேக்குறேன்.
0: பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப இல்ல, இப்ப நம்ம பேசிட்டுல இருக்கோம், எப்படி நீங்க பாட்டு கேப்பீங்க?
1: காருக்கு பாட்டு கேக்குறேன்.
0: சரி சரி சரி சரி. எப்படி இருக்கு கிளைமேட்லாம் பெங்களூர்ல?
1: நல்லா கூலிங்கா இருக்கு.
0: கூலிங்கா இருக்கு. கொடைக்கானல் அளவுக்கு இருக்கா இல்ல பெங்களூர் போல வருமா அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: இல்ல, கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கு.
0: கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தூக்க கலக்கத்திலேயே பேசுற மாதிரி இருக்கே. ஆமாவா? சரி, அதாவது அலார வச்சு எந்திரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஐயா வந்து இப்ப அலார வச்சு எந்திரிச்சு நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அப்படியும் சொல்லலாம். சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: விசுவாசம் படத்துல இருந்து வேஷ்டி கட்டு வேஷ்டி நம்ம தமிழர் பண்பாடு
0: அந்த பாடலும் வந்துட்டு இருக்கு கொடை பண்பலை 100.5 உங்களுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: தமிழர்களுடைய உணவு உலக உணவு பழக்கங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வந்த தேனு தினை மாவு இதெல்லாம் நம்முடைய பழைய உணவு. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்த உணவுல கொஞ்சம் பிற்காலத்தில் உருவான தமிழருடைய மிக நல்ல உணவுல ஒரு உணவு எதுன்னா இட்டலி. இட்டு அலி, இட்டு அவி, இப்படி எப்படியோ அது ஒரு உயர்ந்த உணவாக கருதப்படுகிறது. ஏன்? முதல் காரணம், அது வந்து எண்ணெயில் தயாராகலை, எண்ணெயில் பொறிக்கப்படலை. எப்போவுமே எண்ணெயில் பொறிக்கப்படுற உணவு எவ்வளவு உயர்ந்த உணவாக இருந்தாலும் எண்ணெயில் பொறிக்கப்படுகிற உணவு உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லதல்ல. நீராவியில் வேகிற உணவு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப உயர்ந்த உணவு. நீராவியில் வேகிற உணவு, அப்படி நீராவியில் வேகிற உணவு இடியாப்பம், நமக்கு இட்லி, இதெல்லாம் ஒரு வகை. அதில் இட்லிக்கு என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம்னு கேட்டால், உளுந்து வந்து மிக உயர்ந்த, அதாவது மாமிசம் உடம்பில் சேர்ந்தால் என்ன நன்மை பண்ண முடியுமோ, ஏன்னா மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதில் சில நன்மை இருக்குங்கிறாங்க இல்லையா. அப்படி மாமிசம் சாப்பிடாதவர்கள் மாமிசம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் பெற முடியுமோ அத்தனையும் தரக்கூடிய அருமையான உணவு இட்லி. அதுலேயும் நீங்கள் ராவா அப்படியே உளுந்து மாவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீரணம் ரொம்ப கஷ்டம். நம்ம தயாரிக்கிற பாருங்கள், அந்த மாவை அதை அரைச்சி அதை புளிக்க வச்சு இவ்வளவு நேரத்துக்குள்ளே சில பாக்டீரியா, பாக்டீரியாவில் வளரலைன்னு சொன்னால் அந்த புளிப்பு வரவே வராது. அந்த பாக்டீரியா நிறையா உண்டாகி அது செரிப்பதற்கு தகுந்த வகையில் அது நொதிச்சு போய் செரிப்பதற்கு தகுந்த மாவு பொங்கி இருக்கும், உங்களுக்கு தெரியும் அரைச்ச மாவு.

அவ பொங்கு. அந்த பக்குவத்தில் இட்லியை பயன்படுத்துவதால் தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி. என்ன சார் இட்லியை பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வர்றேன். இப்போ இந்த இட்லியை சாப்பிடுகிற பழக்கம் நமக்கு என்ன ஆகி போச்சு, முன்னெல்லாம் வீட்டில் உரலில் மாவு ஆட்டி ஆட்டுக்கல் ஆட்டி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டியெல்லாம் அதனால தான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆட்டுக்கல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு கிரைண்டர் அப்படின்னு கிரைண்டர் கேட்டோம். அப்புறம் மிக்சி, சரி எல்லாம் ரைட்டு மாவு ஆட்டுறதுக்கு. இப்போ பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வீடுகளில் கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அரைக்க முடியாது, ஏன் இருக்கு, இது இன்னொரு வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, அரிசி உரை போட்டு உளுந்து போட்டு அரைச்சி கழுவி கிரைண்டர் கழுவி எடுத்து அந்த கல்லை யார் தூக்கி உள்ளே போடுறது அப்படிங்கிறாங்க. கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு, கல்லை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டியிருக்கு குடும்பத்தில். இந்த கல்லை தூக்கி யார் உள்ளே போடுறது அப்படின்னு எல்லாம் நான் முடிவு பண்ணாங்க. கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, எக்ஸிபிஷனில் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு வீட்டில் எங்கள் வீட்லேயும் எக்ஸிபிஷனில் கிரைண்டர் இருக்குது, எங்கள் வீட்லேயும் மிக்சி.

0: யார் தூக்கி உள்ள போடுறது அப்படிங்கிறாங்க. கல்ல தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு, கல்லை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டியிருக்கு குடும்பத்தில். இந்த கல்லை தூக்கி யார் உள்ள போடுறது அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணாங்க. கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, எக்ஸிபிஷன்ல வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு வீட்டுலையும் எங்கள் வீட்லேயும் எக்ஸிபிஷன்ல கிரைண்டர் இருக்கு, எங்கள் வீட்லேயும் மிக்சி இருக்கு, எங்கள் அந்தஸ்துக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் நாங்கள் அரைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வீட்டில் நிறுத்திட்டாங்க. கடையில் மாவு வாங்கி சாப்பிட்டா என்ன கெட்டு போச்சு அப்படின்னு முடிவில் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு வயசு குழந்தையிலேருந்து மரணம் அடைகிற வரையில் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்கிறான் இட்லியை. ஒரு வயசில் தொடங்கி மரணம் அடைகிற வரைக்கும் சாப்பிட்லாம் இட்லி. ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு, என்ன சொல்கிறார், இட்லி கொடுங்க தொந்தரவு பண்ணாது அப்படிம்பார் டாக்டர். அப்போ எவ்வளோ நல்ல மிருதுவான உணவு, ஒன்றும் வேணாம் ரெண்டு இட்லி கொடுங்க, ஒரு இட்லி கொடுங்க, இட்லியை வேணால் மோரில் பிசைஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நோயாளி சாப்பிட்லாம், மரணம் அடைகிற நிலையில் இருக்கும் சாப்பிடலாம், பிஞ்சு குழந்தை சாப்பிடலாம். அப்போ எவ்வளோ மிகச்சிறந்த உணவு அது. எனவே தரமற்ற உணவை பயன்படுத்தினால் பெரிய ஆபத்துக்கு நாம் உள்ளாகணும். நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, வார்த்தையை கவனிங்க, நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, குழந்தைகளும் சாப்பிடுகிற உணவு, மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டிய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: வில கம்மியா இருந்துச்சுன்னு.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
9: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
10: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
11: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
12: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
13: கவுன்சிலிங் கோட் 2612.
14: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
15: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
14: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
17: எட்டு மணி 18 நிமிடத்தில் சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
18: நீலகிரி மாவட்டம்
17: என்ன சமையல் போயிட்டு இருக்கு? சப்பாத்தி. சரி சரி, வேற என்ன வேலைகள்லாம் பரபரப்பா, அதாவது காலையில நேரத்துல வந்து ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க, இதெல்லாம் இனிதான் பண்ணணும். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டேன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போகிறப்ப பிள்ளைங்களுக்கு அந்த துணியை வாஷ் பண்ணுறது, அவங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அப்புறம் அவங்கெல்லாம் வேறு வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்.

0: அந்த மாதிரி எதுவும் பரபரப்பா இருக்கீங்களா?
1: பொறுமையா
0: ஆரம்பிப்போங்க, லீவ் தானே, பொறுமையா செய்வோம், அப்படித்தானே? சரி சரி சரி.
1: 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம்.
1: உதய விழா
0: போன வாட்டியும் திருச்செங்கோட்டில் தான் நடைபெற்றுச்சு, ஆனால் வேற ஒரு கல்லூரி. ஆமாம், வேற ஒரு கல்லூரியில் நடைபெற்றுச்சு. இந்த தடவை வேற ஒரு கல்லூரியில் நடைபெற்றது. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஏதோ ஒரு பாட்டு.
0: ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டுன்னு பாட்டு இல்லை, பரவாயில்ல. ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கொடை பண்பலின் ஒரு பொழி 5 இருந்து. நன்றி.

0: சினிமாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர். ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. யார் இப்ப இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி தூரத்து சொந்தமா நிகழ்ச்சியோடு இனிமே நான் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், பண்பலையோட பயணித்து கொண்டு.
3: அதாவது ஒரு உற்சாகம் தெரியுதே காலையிலயே உங்க குரல்ல. உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு ட்ரிபிள் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க, உங்க குரல்ல இருக்க உற்சாகம் அப்படியே எங்ககிட்டயும் பரவுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க கார்த்திக், என்ன பாடல் கேக்கலாம்?
4: பாட்டு கொடுத்துருங்க.
3: பாடலும் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக கொடை பண்புள்ளி 100.5.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: Viking Bunions and Briefs. மனதின் சீராகமாக இன்னி சீராகம் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருபுழி ஐந்தின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்பையீடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது தூரத்து சந்தங்களை. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்புருவி யாரெங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம், கேரளா இடுக்கி மாவட்டம் மண்டன்மேடு ஜமால்.
0: ஐயா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: ஆமாங்க, உங்களுடைய பேச நாளாச்சு. நீங்கள் நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் எப்படி இருக்காங்க?
1: அனைவரும் நலமாக உள்ளார்கள்.
0: அதாவது தூரத்து சொந்தங்களை டெய்லியுமே கொடுக்கலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து உங்ககிட்ட பேசும்போது, வார வாரம் பேசுகிறப்ப அனைத்து தூரத்து சொந்தங்களுமே அந்த ஒரு உற்சாகமும் ஒரு புத்துணர்ச்சி உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு அந்த வாரம் முழுக்க கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படியா? எங்களுக்கு அப்படி இருக்கு.
1: வாரம் ஒரு முறை நீங்கள் தூரத்து சொந்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் வந்து எல்லா மாவட்டத்துக்காரங்களை காட்டில எங்களுக்கு வந்து வார வாரம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதுக்கு முதல்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அதனாலயே எங்களுக்கு சந்தோஷங்க. அவங்களுக்கு எல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் கிடைக்கும், எங்களுக்கு வார வாரம் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க, நிச்சயமா.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்ககிட்ட பேசினது. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய குஷி படத்துல இருந்து ஒரு பாடல் போ.
0: அந்த பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து நினைச்சீங்க ஐயா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு.
2: 90 பிக்சர்ஸ் எஸ் டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
5: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: இனிய காலை வணக்கம்.
5: வணக்கம்,
4: யார் பேசுறீங்க?
5: துபாயில இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
4: சதீஷ்குமார், எஃப்எம் சதீஷ்குமார் அப்படின்னு ஆயிப்போச்சு, அப்படிதானே? அவ்வளவு அன்பு.
5: எஃப்எம் சதீஷ்குமார், சின்ன வயசுல இருந்தே வானொலி. கொடை பண்பலை, கொடை பண்பலை 27ஆம் ஆண்டு உதய நில வாழ்த்துக்கள், உதய விழா வாழ்த்துக்கள். என்னால அங்க இருந்து வாழ்த்து, அன்னைக்கு லைன் கிடைக்கவே இல்லை, பிஸியா இருந்துச்சு ஒரே.
4: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது என்னைக்கு சொல்றோம்னு இல்லைங்க, எவ்வளவு அன்போட சொல்றது அப்படிங்கறதுதான் முக்கியம், அப்படிதானே?
5: கோடை பண்பல வந்து பெயர் தெரியாத காலகட்டத்திலேயே ஒளிபரப்பு பண்ணும் போது நிகழ்ச்சி கேட்டவன், சின்ன வயசுல இருந்து நிகழ்ச்சி கேட்டவன். அப்போது நிகழ்ச்சி வந்து தெளிவா வானொலி கேட்டுக்கிறது, காலையில 9 மணிக்கே முடிச்சிருவாங்க. ரொம்ப கோடை பண்பல சின்ன வயசுல இருந்து நிறைய கருத்துக்கள், நிறைய பாடல்கள், என்னால மறக்க முடியாத வானொலி கோடை பண்பல.
4: அதாவது என்னோட
5: நிலையத்துக்கு நேரத்தை வந்திருக்கிறேன், அப்ப வெளிநாடுக்கு வந்த காரணால சரியா வர முடியும்.
4: அதாவது உங்களோட சேர்ந்து உங்களுடைய நினைவுகளை நம்ம பண்பலை வளர்த்து
5: கொடை பண்பலை பாக்கெட்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நல்ல தாத்தர் மூலமா நல்லா கேட்க முடியுது நிகழ்ச்சிகளை.
4: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பேசுறதை கேட்கும் போது. என்ன பாடல் கேட்கலாம் சதீஷ்?
5: பாடல் வந்து வேட்டையன் படத்துல இருந்து திருச்சி வந்தாலே திமுக வந்த பாடல்.
4: அந்த பாடலும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டு இருக்கு கொடை பண்பலை நிறுப்புள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பன்மலை நறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
3: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள்,

0: பொதுவாக இடி வந்து சுலபமாக விழுறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான், அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான், இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நானா அவன்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: வணக்கம், தூரத்து சொந்தமாக
6: வணக்கம் வந்தனா, நமஸ்காரம் சொல்லிக்கொள்வது கள்ளக்குறிச்சில இருந்து உங்கள் அன்பு நண்பன் கலைதாஸ் இணைய நலகமேட்டம் ஆனந்தலைகள் பரவட்டம் நலம் நலமுறையா உள்ள அன்பு சகோதரி.
5: அடாடாடா, அதாவது கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கூட இவ்வளோ கடகடன்னு பாடல் மாதிரி பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுல தாங்க தெரியுது. உங்க பேர் ஒன்னொரு தடவை சொல்றீங்களா?
6: காளிதாஸ்.
5: காளிதாஸ் எல்லாத்தையும் இப்படிதான் பேசுவீங்களா? அதாவது பேசி முடிச்சிடணும்னு பேசுவீங்களா, இல்ல நம்மளோட ஞாபகம் வந்து இந்த மாதிரி கூட ஒரு தனித்துவத்தை காட்டலான்ட்டு பேசுவீங்களா? கண்டிப்பா இப்ப எங்களுக்கு பதிஞ்சிருச்சு இல்ல, அததான் சொல்றேன். இது கூட ஒரு தனித்துவமான பேச்சு அப்படிதானே? பரவாயில்லையா, அதாவது நாங்க 30 செகண்ட்ல பேசுறோம் அப்படின்னா நீங்க அது 3 செகண்ட்ல பேசுவீங்க போலயே. சரி, வேற ஏதாச்சும் பேசி காட்டுங்களேன், இதே மாதிரி வேற ஏதாச்சும் பேசுங்க பாக்கலாம்.
6: இன்று புதிதாக பிறந்துள்ள மட்டுக்களுக்கும் இந்த பிறந்தநாள் கொண்டாட மண்பூலங்களுக்கு

0: சொந்தத்தில் கைகோக்க உள்ள நல்லுள்ளங்களுக்கும் திருமண நாளை நினைக்கிற அன்பு சொந்தங்களுக்கும் வேறு என்னென்ன சுப விசேஷங்கள் கொண்டாடுறாங்க அத்தனை உறவுகளுக்கும் உங்களுடைய சார்பாக என்னுடைய சார்பாக நேர் நெஞ்சம் சார்பாக மனமர உளமர நெஞ்ச அந்த நல்வாழ்த்துக்கள் அன்பு சொல்வது.
1: அருமை அருமை அருமை அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இடையில கேட்கிறவங்க உடனே கேட்கிறவங்களுக்கு என்னடா மூச்சு விடாம கடக்கட பேசிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க கரெக்டா எந்த இடத்துல மூச்சு விட்டுமோ அதெல்லாம் விட்டு கரெக்டா ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றிங்க காளிதாஸ். என்ன பாடல் கேட்கலாம்?
0: ஒரு புது படத்துல இருந்து கொடுத்துருங்க. இந்த நிகழ்ச்சியில பேசுறது இதுதான் முதல் முறையா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா கேட்டுட்டு இருந்தாலும் இதுல பேசுறது ரொம்ப நாளா பேசணும்னு எண்ணம் இருக்கு.
1: ஆனா முதல் முறை பேசுற மாதிரியே இல்ல, ரொம்ப பழக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு அன்போட பேசின மாதிரி இருந்தது. தொடர்ந்து நம்ம பண்பலை கேளுங்க, தொடர்ந்து நீங்களும் பேசிட்டே இருங்க. நன்றிங்க காளிதாஸ்.
0: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.
1: நன்றிங்க.

0: Viking Bunions and Briefs.
1: நினைவுகள் பேசும் இடத்தில் நித்தம் மலரும் புன்னகை பூக்கள் மலரும் நிமிடம் மகிழ்ச்சியில் மனம் மகிழும் ஆனந்த தருணம். அப்படியான மகிழ்ச்சியான தருணங்களோடு பயணித்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நிறுப்புள்ளி ஐந்தின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா. இனி நம் கோடை பண்பலை நிறுப்புள்ளி ஐந்தில் சிந்தனை வண்ணம் தீட்டும் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கிழக்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: வாழ்க்கை என்பது பல வண்ணங்கள் கலந்த ஓர் அழகிய ஓவியம். ஒவ்வொரு வண்ணமும் ஓர் உணர்வை சொல்கிறது. ஒவ்வொரு உணர்வும் ஓர் கதையை பகிர்கிறது. அந்த கதைகளுக்கு உயிர் கொடுப்பது இசை. அப்படிப்பட்ட வாழ்க்கையின் பல வண்ணங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை தலைப்பின் வழியாகவும் அதற்கேற்ற இனிய பாடல்களின் வழியாகவும் உங்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வானவில். வானவில்லின் இன்றைய தலைப்பு, கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? நிகழ்ச்சியில் தங்களின் கருத்துக்களை பகிர அறிமுக நேயர்கள் இணையலாம். 24 24 24 என்ற எண்ணில், பொது நேயர்கள் இணைய வேண்டிய எண்கள் 24 24 26, 290 330 33 மற்றும் மகளிர்கான சிறப்பு எண் 24 24 29. முன் இணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியை நெறிய அழுகை செய்ய இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன்.
9: வணக்கம் நேயர்களே.

இன்றைக்கி ஆன்லைனில் போய் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம முதல்ல ரேட்டிங் பார்க்குறோம், ரிவ்யூ பார்க்குறோம், மற்றவங்க அந்த பொருளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஒரு ஒரு தொழிலை கற்றுக்குறோம் அப்படிங்கிற இடத்துலையோ, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற இடத்துலையோ மற்றவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களையெல்லாம் நம்ம கேட்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வளர முடியாது, அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற சில தவறுகளை சரி பண்ணிக்கிற முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு சிக்கல் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக விமர்சனம் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக வேறு இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள்லாம் வேறு வேறு விதமாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வேலையே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சிக்கல் உருவாகுது. சரி, வேலையில் நம்ம கவனமாக இருப்போம், விமர்சனம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணிக்க முடியாமலே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற நிலைமையும் இருக்குது. வேலையும் முக்கியம், விமர்சனத்தை கேட்டுட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற விஷயமும் முக்கியம். இதை எப்படி கையாள்றது, இதை என்ன செஞ்சுக்கிடலாம், எந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் எடுத்துக்கிடலாம், எதை வேணான்னு விட்டுறலாம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தேவையான விமர்சனம் நமக்கு தேவையில்லாத விமர்சனம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி, இதை எப்படி கையாள்றது, வேலையில் கவனம் செலுத்தணுமா விமர்சனத்தில் கவனம் செலுத்தணுமா, அது எதுனால அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் பேசலாம். வருக முதல் நேயர்.

0: வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கிலிசிங் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம் சகோதரி, நீங்க எப்படிமா இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது வேலையில வந்து கவனம் செலுத்தினாத்தான் நமக்கு வந்து தொழில் முன்னேற்றத்துக்கு வருவோம்.
0: சரி,
1: விளம்பரம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம மரத்தை நட்டி வை அப்படின்னா விளம்பரத்துக்காக நம்ம போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க முடியாது. அதுல வந்து நமக்கு வருமானம் கிடைக்காது.
0: விளம்பரம்
1: வந்து நம்ம தொழில வந்து கவனத்தை செலுத்தினாத்தான் நம்ம வந்து முன்னேற முடியும் சார்.
0: சரி, அதாவது தலைப்பு இன்னொரு தரம் வேற சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது வேலையில் கவனம் செலுத்தணுமா, விமர்சனத்தில்? விமர்சனம்னா மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான விமர்சனத்தில் கவனம் செலுத்தணுமா, வேலையில் கவனம் செலுத்தணுமா அப்படிங்கிறதான் கேள்வி. இருந்தாலும் நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:10.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
16: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
17: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
18: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
17: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
18: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
19: கவுன்சிலிங் கோட் 4959.
17: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
20: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
21: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
20: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
21: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
20: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
22: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், DNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
23: GNM கவுன்சிலிங் கோட் 1100.
22: தொடர்புக்கு செல் 9487260445.
24: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
25: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
24: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
25: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கூடிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இது கோடை பண்பலை வானொலி 100.5. கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? வருக அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: இசை அரசன் 100.5 அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும் காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
1: வணக்கம் மகாராஜன், சொல்லுங்க.
2: கவனம் வந்து சார், இப்ப வந்து நம்ம தாய் எங்க தாயில இறந்துட்டாங்க.
1: இல்ல, நான் கேட்டிருக்கிற கேள்வி வந்து வேலையில கவனம் செலுத்தணுமா விமர்சனத்துல கவனம் செலுத்தணுமா, அதான் கேள்வி. நீங்க நேரா

0: பூமி வந்து கவனமஞ்சல் திரும்ப சார், அனைத்து மாவட்ட நேருக்கும் சொல்லிக்கிறேன், பூமி வந்து அழுகுது சார்.
1: ஓ, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, சரி. ஒரு நல்ல ஒரு என்ன விழிப்புணர்வு தகவல், பூமி அழுதுட்ருக்கு, அதனால் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், குப்பை இல்லாமல் இருக்கணும், புகை இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரியான சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரம் நடணும், தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நன்றி மகராஜன், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:15.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: அனில் பாஸ்தா, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:17. இது கோடை பண்பலை வானொலி 100.5. கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: மதிப்புக்குரிய அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கங்களோடு. நிகழ்ச்சியில் என்னது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சக்கமட்டிலிருந்து கு கண்ணன் ஐயா.
0: சொல்லுங்க கண்ணன்.
1: நலம் இருக்குல்லையா?
0: நல்லா இருக்கும் கண்ணன்.
1: சரிங்கய்யா, கவனம் செலுத்த வேண்டியது வேலையில விமர்சனம் கேட்டிருக்கீங்க. நான் வந்து இவ்வளவு சொல்ல போறேன்.
0: நான் எதனால
1: இதனாலன்னா, நம்ம வந்து என்னதான் வந்து தலைகளை நின்று நம்ம டான்ஸ் ஆனாலும் இந்த சமூகம் வந்து நம்மளை வந்து கெட்டவன், அவன் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் வந்து நம்ம நல்லது பண்ணாலும், ஏன்னா வந்து என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் விமர்சனங்கள் வந்து நம்மளை வந்து நோக்கி வந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து காத்து கொடுத்து நம்ம கவனம் கேட்டீங்கன்னாக்க நம்ம வேலை கெட்டு போயிடும் ஐயா.
0: நன்றிங்க கண்ணன், அருமையா சொல்லியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, நான் பரமக்குடி சத்தியமூர்த்தி காலனில இருந்து பிரியமண்ணா.
0: சொல்லுங்க சகோதரி.
2: அதாவது நம்ம வந்து ரெண்டுமே ரெண்டு கண்ணா இருக்கணும்னா
0: எப்படி?
2: எப்படின்னா நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வேலையிலயும் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு விமர்சனம் பண்றாங்கன்னா அதுலயும் கவனம் செலுத்து, என்ன குறை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன் வழி அதை வந்து திருத்திக்கும் போது அது இன்னும் நல்லா இருக்கும்.
0: ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விமர்சனம் வந்து ஒரு தப்பான விமர்சனமா, அல்லது அவங்க வேற என்னத்தையும் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு விமர்சனம் கொடுக்குறாங்கன்னு என்ன செய்வீங்க?
2: அதையும் நம்ம தெளிவுபடுத்தணும், அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். நாம வந்து இப்படியா அப்படின்னு சொல்லணும். நம்ம உண்மைகளை அவங்களை தெரியப்படுத்த அவங்களை புரிய வைக்கணும்.
0: அந்த மாதிரி வடக்கு தெருல இருந்து கிழக்கு தெரு வரைக்கும் ஒரு 100 பேர் நிக்கிறாங்க வரிசையா.
2: சரிங்கண்ணா,
0: என்ன செய்யலாம்? ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றதும் இல்லை, நல்ல விஷயம்தாம்மா. நீங்க சொன்னதை நான் தவறுன்னு சொல்லலை பிரேமா. நம்ம வந்து ஒருவேளை தவறான புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை விளக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனால் அதே சமயத்தில் அது எவ்வளவு பேருக்கு இப்படியே வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கலும் அதில் இருக்குது. அதைத்தான் உங்கள்கிட்ட சொன்னோம். நேரம் 9:20. இது கோடை பண்பலை வானொலி.
3: எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற

0: அம்மா அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
1: இது கோடை பண்பலை வானொலி 100.5. கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா என்ற கேள்வியோடு நிகழ்ச்சி வருக. அடுத்த நேயர்,
2: ஹலோ
1: வணக்கம்.
2: நம்ம விமர்சனத்துக்கு வந்து இதே பண்ணக்கூடாது, வேலையில கவனம் வேணும். நம்ம வந்து நம்முடைய மனசாட்சிக்கு இதெல்லாம் தவறு எதுவும் பண்ணாத வேலையில கவனம். விமர்சனம் 1000 பேர் சொன்னால் அதுக்கு போய் நம்ம விளக்கம் கொடுக்கோங்கிற தேவையில்லை. நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யணும்.
1: சொல்லுங்க சகோதரி. விமர்சனத்துல கவனம் செலுத்தணுமா? எதனால?
3: அப்போ வந்து நானே அந்த அடிப்படையில் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன். நான் பல ஆரம்பிச்சு வேலை வைக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு அந்த குறை வந்துடும். அதனால அவர் சொல்றத நான் காதல கேட்டு மறுபடியும் அந்த தட்டத்தை வந்து நான் தச்சுக்கிறேன்.
1: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேய வணக்கம்.
4: ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர்ல இருந்து கிராண்ட் அவர் பேசுறீங்க. நிலையத்தில் அனைவர்களமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
4: நாங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்க.
1: சொல்லுங்க.
4: ஒரு வேலை செய்யும் போது விமர்சனமா வேலை செய்ய கவனிக்கணுமான்னு
1: கேட்டிருக்கீங்க.
4: விவசாய பணியிலே நான் அந்த சாட்டில வந்துடுறேன். நாங்க புதுசா ஒருத்தர் வேலையை கொண்டு போறோம்னா அந்த வேலையை மட்டும் கவனிச்சா விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை. வேலையை கவனிச்சா அவர் வந்து முத முத வந்தா சரி, அந்த வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா 5 நாளைக்கு முதல்ல அனுபவம் இல்லாத மாதிரி செஞ்சிருவாரு. நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அவரு அந்த வேலையே திருப்பி அடிக்காது, என்னைக்கு அது சரியாவே வராது. அதனால நம்ம வேலையை மட்டும் உன்னிப்பா கவனிச்சோம்னா போவாங்க. எந்த தொழிலா இருந்தாலும்
1: உலட்டிடுவாப்ல. என்னத்தையாவது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம போய் ஊட போய் என்னத்தையா ஒன்று சொன்னோம்னா உழட்டி உழப்பி விட்டு அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிற சூழ்நிலை கூட வந்துடும். நன்றிங்க அழகரசாமி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:25.

0: இந்த நிமிடம்
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: ஐயா காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க இளங்கோ
1: ஐயா. என்னுடைய வேலை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி என்னை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நல்லதா இருந்தா அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன், தவறா இருந்தா அதுக்குண்டான காரணம் என்னங்கறது சொல்லுவேன்.
0: ஏன்னு
1: கேட்டீங்களா, நான் ஒரு விமர்சகர். ஒரு டீ கடைக்கு போயிருந்தேங்க ஐயா, அதுல எழுதி இருந்துச்சு, நிறைகள் இருந்தா நண்பர்கள் சொல்லுங்கள்,
0: குறைகள் இருந்தால் எங்களிடம்
1: சொல்லுங்கன்னு நிர்வாகம் போட்டுச்சுங்க. நான் நிர்வாகத்துக்கு போனேன், என்ன நிறைய சொல்ல குறையில குறைதாங்க சொல்றேங்கன்னு. என்ன குறை அப்படின்னு கேட்டாங்க, இதெல்லாம் டீ காப்பி எல்லாம் கிடைத்துங்க, என்னென்ன எந்த ரேட்டுன்னு போட்டீங்களா பரவாயில்ல, விலைப்பட்டியில் போட்டீங்களா பரவாயில்ல, விலைப்பட்டியில் இருந்தா அவங்க என்ன வேணுமோ வேணுங்கிறது வாங்கி சாப்பிடுவாங்க விலைப்பட்டியில பத்தி அப்படின்னு சொன்னேன். சரி, உங்க கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டாங்க. அடுத்த வாரம் போனா அந்த விலைப்பட்டியில் போட்டிருந்தாங்க.
0: அருமை.
1: இது என்ன விமர்சனத்துக்கு உடனே கிடைத்த மதிப்பு. என்ன பத்திரிக்கை விமர்சனங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சுட்டி காட்டணும், விமர்சனம் எழுதணும்.
0: நிச்சயமாக, அதுக்காக தான் ஒரு தங்கள் அன்புடன்
1: விமர்சனத்தை எப்பயுமே நான் வரவேற்பேம்மா.
0: தங்கள் அன்புடன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வந்து கடிதங்களை எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிகள் பற்றிய நிறை குறைகள் எல்லாத்தையும் அந்த கடிதங்களில் சிறப்பான நேயர்களையெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட கோடை பண்பலையில் இருக்குது. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பண்பலை நூலகம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் முத்துராமன்.
2: நான் முத்தூர் முத்துராமன் ஐயா. பார்த்தீங்கய்யா, வேலையில தானே நம்ம கவனத்தை அதிகமாக செலுத்தணும்.
0: எதனால
2: விமர்சனம் வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும். முதல்ல 27வது உதயவிழா கண்ட கோடை பண்பலைக்கு நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா.
0: நன்றி.
2: இன்னைக்கு வந்து முத்தூர் முத்துராமன் பேருன்னா எனக்கு பண்பலை கொடுத்ததுங்க ஐயா. விமர்சனம் நிறைய சொல்லுவாங்க, எங்க வீட்லயே சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு வேலை, உங்களுக்கு வேற வேலை இல்லையாம்பாங்க. ஆனா அது ஒரு அறிவு கூடாரம், அது ஒரு பாடசாலை, ஒரு உண்மையிலே அது ஒரு ஒரு பெட்டகம் தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த பெட்டகம் அது. அது நிறைய இருக்குங்க ஐயா, விமர்சனம் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நம்ம வேலை என்ன, நம்ம வேலை என்னவோ நம்ம உத்தியோட நல்லா செய்யணுங்க ஐயா. இன்னைக்கு பங்கு பெற்று உங்களோட பேசுறேன்னா என்னுடைய
0: வேலை எதுங்க ஐயா. நன்றி ஐயா.
2: ஆயிரத்தெட்டு விமர்சனம் வருதுங்க ஐயா.
0: ஆனாலும் வேலையில கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இது கோடை பண்பலை வானொலி 100.5. கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா என்ற கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சி. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ராஜகுமாரி வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஏன் பேச
3: மாட்டேங்கிறீங்க?
0: சொல்லுங்கம்மா.
3: பிறந்த நாள் வாழ்த்துக்கு.
0: நன்றிங்கம்மா சகோதரி. சொல்லுங்கம்மா
3: ஐயா. வேலையில தானே கவனமா இருக்கணும்.

0: பார்த்தெல்லாம் வேலையை கெடுத்து புரிஞ்சியா
1: அப்படிங்களா?
0: உங்களோட பேசுறதுக்கு கூட நம்ம வேலை பார்த்துக்கிட்டே பேசினா தம்பியா நல்லது.
1: இல்லை, மற்றவங்க சொல்றதையும் நம்ம கேட்டுக்கிறது நல்லது தானே? விமர்சனங்கள் வந்தா அதை கேட்டுக்கணும்ல.
0: நல்ல விஷயமா இருந்தா கேட்டுக்கிற வேண்டியதானுங்க, இல்லாட்டா நம்ம கொஞ்சம் அங்கிட்டு நகண்டுக்கிற வேண்டியதானுங்க.
1: நகண்டுக்கிற வேண்டியதான்னு சொன்னது ரொம்ப அருமையான விஷயங்கம்மா. நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:30.
2: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5. இனி நாம் ரசிக்க சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: காலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: சார், வேலையில தான் கவனம் செலுத்துங்க. நான் வந்து கம்பெனி வேலைக்கு சேர்ந்தேன். மேனுவல் ஒர்க்ல இருந்து சிஸ்டம் ஒர்க்கு மாற்றி கொண்டு வந்தாங்க. அப்ப நான் வந்து வேலைக்கு வரலன்னு சொன்னேன். உடனே என்ன சொன்னாரு, மேனேஜர் உட்கார வச்சு என்ன ஒன்னாம் கிளாஸ் மாதிரி மவுஸ் கையில புடிச்சு குத்தி வச்சு சொல்லி கொடுத்தாரு, எதுவும் நீ கத்துக்க, தெரியாததான் கேள் நான் சொல்லி தரேன், ஆனா கவனமா வேலை செய்யு, தப்பு நடக்கிற கடிதம் தான் சொல்லி கொடுத்து இன்னைக்கு தனியா எனக்கு ஒரு கேட் சிஸ்டம் ஒர்க் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. வர்றவங்களுக்கு நான் சொல்லி தர்றாங்க, அது அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாங்க, என்ன சொல்றாங்க வைக்கிறாங்க எடுத்துக்கிட்டு வேலை கவனம் செலுத்தவங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாங்க.
0: நன்றி சந்திரசேகர். வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
2: வணக்கம் அண்ணா.
0: சொல்லுங்க தங்கச்சி.
2: ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலிருந்து சங்கீதா.
0: சொல்லுங்கம்மா.
2: கவனம் செலுத்த வேண்டியது வேலையில தாங்கண்ணா.
0: ஏன்?
2: ஏன்னா ஒரு வேலை செஞ்சாதான் அதுக்கான

0: விமர்சனம் வந்து கிடைக்கும். நல்ல விமர்சனங்கள் வந்து நல்ல வேலைக்கு நமக்கு கிடைக்கிற பரிசு.
1: பொதுவா விமர்சனங்கள் எதுக்காக கொடுக்கறாங்க நமக்கு?
0: நமக்கு விமர்சனங்கள் வந்து ஒண்ணு ஊக்குவிப்பிக்காவும் இருக்கும், இன்னொன்னு நம்மள வந்து தவறுகளை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் இருக்கும்.
1: இந்த ரெண்டு காரணங்களை தவிர வேற ஏதாவது காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா?
0: இருக்கலாம்னா, ஆனா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இது. இன்னொன்னுன்னா வேலையில குறை சொல்லலாம், ஆனா அந்த வேலையவே குறை சொல்லக்கூடாதுங்கிறது என் கருத்து.
1: நன்றிமா சங்கீதா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:35.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: இது உங்க கார்டு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
8: 90 பிக்சர்ஸ், SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
9: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலைய விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
12: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
13: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
12: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
16: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
17: வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீர் அங்காடி ரங்கன் ஐயா.
1: சொல்லுங்க ரங்கன்.
17: நம்மளுடைய வேலை தானே சரியா இருக்கணும்னு நான் சொல்ல
1: வரேன்.
17: நம்மளுடைய வேலை சிறப்பா இருந்ததுன்னா விமர்சனம் தானா நல்ல விமர்சனமா வந்து சேரும். நம்மளுடைய வேலை சிறப்பா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய இப்ப நான் கூட நல்ல இந்த வேலை செய்யறேன்னா நல்ல டீ கொடுத்தோம்னா அது தானா விமர்சனம் அங்க அந்த கடைக்கு போங்க நல்லா இருக்கும், அந்த கடையில நல்லா பலகாரமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் தானா வரும். அதே மாதிரி நம்மளுடைய வானொலியில நீங்க வரப்ப அந்த வெள்ளிக்கிழமையானா சிறப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறதுனாலதான் நீங்களே அன்னைக்கு வரணும்னு எத்தனையோ நேயர்கள் விருப்பப்படுறாங்க.
1: நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி, மகிழ்ச்சி. கோடை பண்பலை சொல்லும் நேரம் 9:40.
18: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
19: வாவ்,
18: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.

0: years till generations ki nikra maadri strength chettinad super grade cement 64 years of strong foundation chettinad cement the perfect concrete choice
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 வருக அடுத்த நேயர்.
1: பாலை இனிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமலா நலம் நல்லமரியாவல்.
0: சொல்லுங்க சகோதரி.
1: அதாவது பாத்தீங்கன்னா விமர்சனத்தை நம்ம ஏத்துக்கணும், வேலையிலயும் நம்ம முன்பரமா இருக்கணும். இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, நம்ம மூஞ்சில கறி எடுத்துருக்குது, நமக்கு தெரியாது, யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும். அதை தொடச்சு விட்டு நம்ம நடந்துட்டே இருக்கணும். அதை பத்தியே நம்ம யோசிச்சுட்டே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. அதான் விமர்சனத்தை ஏத்துக்கணும், வேலையிலயும் நம்ம கண்ணா இருக்கணும்.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா,
0: பேர் சொல்லுங்க.
2: ஐயா திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுறேங்கய்யா.
0: சொல்லுங்க குலாம் ரசூல்.
2: ஐயா கவனம் செலுத்த வேண்டியது வேலை தாங்கய்யா.
0: ஏன்
2: வேலைங்கிறது நமக்கு உடல் பயிற்சி, மன அழுத்தம் குறையும், நம்மளுடைய அன்றாட பல பொழுதுபோக்கு போயிடும்.
0: இல்ல அது வேலையில இருக்குது, இல்ல விமர்சனத்தை ஏன் நம்ம பொருட்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுங்க.
2: விமர்சனங்கிறது வந்துங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துருங்கய்யா. விமர்சனம் முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க, நம்ம ஏதாவது நம்ம பேசிட்டு போயிருவோம், சொல்லிடுவோம், போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை விடுவாங்க நமக்கு தெரியாம.
0: விமர்சனம்
2: வந்து நமக்கு வெறுப்பு உண்டாகும். அப்புறம்
0: பொதுவா விமர்சனம் எதுக்காக பண்றாங்க?
2: விமர்சனங்கிறது ஒரு இதை தெரியப்படுத்துவாங்கய்யா, ஒரு விஷயங்களை தெரியப்படுத்துறது, அதாவது உள்ள இருக்க விஷயத்தை வெளியே தெரியப்படுத்துறது, அதை விவாதம் பண்ணி இது பண்ணுவாங்க, அதுல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா வேலையில அப்படி கிடையாதுங்கய்யா, நமக்கு எது வேணும் வேணாங்கிறத நம்ம பாத்துக்கலாங்கய்யா.
0: நன்றிங்கய்யா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேய வணக்கம். சொல்லுங்க சகோதரி. நல்லா இருக்குங்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: கவனம் செலுத்து ரெண்டுமே தானா?
0: அந்த குறைகளை சொல்லும் பொழுது நீங்க அதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க?
3: சரி நம்ம திருத்திக்கலாம், திருத்தலாம்னா அவங்க டேஸ்ட் மாதிரி நம்ம மாத்திக்கணும். நம்ம டேஸ்ட் மாதிரி மாத்த கூடாது, அவங்க டேஸ்ட் கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அதான் நம்ம கொடுக்கணும்.
0: அதுதான் சரியான விஷயமும் கூட. நன்றிங்கம்மா ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக.

0: நேரம் 9:45.
1: கோடை பண்பலை 100.5
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: வருக அடுத்த நேயர், இது வானவில் பண்பலை 100.5.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோயிலா பழனிசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க பழனிசாமி.
1: அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற வேலையை தப்பு தப்பா செஞ்சோம்னா விமர்சனம் தானா வந்துகிட்டு இருக்கும். அதே சரியா செஞ்சு ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுனால, பொறாமைத்தனமா கூட சொல்லலாம்,
0: பொறாமையினால கூட விமர்சனங்கள் வரலாம்.
1: விமர்சனங்கள் வரல, ஏன்னா எந்த வேலை கொடுத்தாலும் இவன் கரெக்டா செய்யறானே, எப்படி இவனை இது காட்டுறதுன்னு சொல்லி சிந்தனையில இருக்கு,
0: போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு.
1: ஆமா, காரணம் என்னன்னா, நீங்க தப்பா ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அது விமர்சனம் வந்து அந்த இடத்த விட்டு நம்மளை வெளியேற்றதுல குறிக்கோளா இருப்பாங்க.
0: அதனால விமர்சனங்களை வந்து பொருட்படுத்த வேண்டாம்னு சொல்ல வரீங்க.
1: விமர்சனம் தேவையே இல்லைண்ணா நம்மளுக்கு, அது எதுக்கு அந்த விமர்சனம்? அவன் கொடுக்கற வேலையை கரெக்டா செஞ்சிட்டோம்னா நம்ம வயிறு நிறைஞ்சா அடுத்தவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி.
0: சில பேருடைய கவனத்தை நாம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரக்கூடிய நேரத்தில் கவனிக்க வேண்டியது இருக்கு. நன்றிங்க பழனிசாமி. வருக அடுத்த நேயர்.
2: கொனையம்பாளையத்திலிருந்து தமிழ் செல்விங்க.
0: சொல்லுங்க தமிழ்.
2: ஐயா, ஒவ்வொரு மனிதனுமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கல்ல, பாராட்டுக்கு தகுதி இல்லாதவங்க. அப்ப நம்ம முதல்ல வேலைய கவனிக்கணும். நம்ம விமர்சிக்கிறவங்க நமக்கு தகுதியானங்களான்னு முதல்ல பார்க்கணும்.
0: விமர்சிக்கிறவங்க
2: நான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயமே தெரியாத ஒருத்தர் வந்து என்னை விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை நான் ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை.
0: விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அது மாதிரி அது மாதிரியான மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய விமர்சனத்தை ஏத்துக்கலாம்.
2: ஏத்துக்கலாங்க ஐயா. அது ஆக்கத்துக்கு பயன்படுதா அழிவுக்கு பயன்படுதா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும்.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது கோடை பண்பலை வானொலி 100.5.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
8: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. இதுவரைக்கும் ஒரு 18 பேரை சந்திச்சிருக்கோம். அதில் ஒரு 14 பேர் வந்து வேலையில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து ரெண்டுலேயுமே கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் விமர்சனத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருக அடுத்த நேயர்.
10: வணக்கங்க சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து எஸ் செல்வராஜிங்கம்மா.
0: சொல்லுங்க செல்வராஜ்.
10: அதாவதுங்கய்யா, வேலை தாங்கய்யா நமக்கு முக்கியம். எனக்கு ஒரு 5 பெண் குழந்தைகள்
0: இல்லைங்க,
10: பேருமே இந்த வேலையில வந்து தான் முன்னேற்றத்தை அடைஞ்சி நாங்கள் இந்நேரம்

0: எதுவும் முடை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர விமர்சனம் வரும் போகும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது.
1: அது நல்ல விதமா
0: முக்கியம்.
1: நன்றிங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். சகோதரி யாருங்கம்மா?
2: சார் நான் திண்டுக்கல் ஈவேரா பெரியார் சாலையிலிருந்து மகாலட்சுமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சரி சார். விமர்சனத்துக்கு உட்படாத துறைகளே இன்னைக்கு இல்லை சார். நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு அத 10 பேருக்கு விமர்சனம் வேற பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து மன உளைச்சல் தான் சார் வரும். பாடல் பரி கூட இருக்கு சார், புத்தன் இயேசு காந்தியை கூட குற்றம் சொல்லி கேட்டது
1: ஒன்றுன்னு.
2: அது மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வேலையில கவனம் செதறி போயிடும்.
1: நன்றிங்கம்மா மகாலட்சுமி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நீங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
3: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேல்.
1: வாங்க தங்கவேல்.
3: ஐயா விமர்சனங்கள் இல்லாம வாழ்க்கை வளரவே முடியாது. வேலையை மட்டுமே பாத்துட்டு மற்ற இந்த பொது விஷயங்கள் நம்ம எப்படி கவனிக்கிறதுங்க? சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் போடுறோம் பாத்தீங்களா? கமெண்ட்க்கு கமெண்ட் போட்டுட்டு சண்டை போட்டுட்டே அவன் யாரோ நாம யாரோ தெரியவே தெரியாது. ஆனா இவங்க ஒரு சண்டை போடுற மாதிரி திருப்ப திரும்ப கமெண்ட் பேட் கமெண்டாவே போட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து வேலையற்றவர்களும் வேலை, வேலை இல்லாதவங்க கொஞ்சம் செய்யற வேலை. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தேவையா நம்ம விமர்சனம் எல்லாம் தேவையில்லைன்னா கடந்து போயிட்டே இருக்காங்க.
1: நன்றிங்க தங்கவேல். ஆனா நீங்க விமர்சனம் தேவைன்னு சொல்றீங்களா இல்ல தேவை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல இணைப்புல இல்ல. பரவாயில்ல, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி உங்களுக்கு. அதாவது இந்த மாதிரியான இணைப்பில் இருக்காங்களா? நிறைவாக வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்க.
4: வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர் சார்.
1: சொல்லுங்க ராமர்.
4: தேங்க்யூ சார். சார் விமர்சனம் இல்லாமல் வேலையே கிடையாது யாருக்கும். அதாவது வந்து இன்னைக்கு 24-18 மணி நேரம் நடக்க போற நிகழ்ச்சியை 6-5 சொல்லிடுறாங்க. அது ஒரு விமர்சனம் தான். அப்ப நாங்க அலர்ட் ஆகிக்கிறோம், அன்னைக்கு கரண்ட் இருக்கா இல்லையா, தனியா வானொலி ரெடி பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம்.
1: விமர்சனம் அது அறிவிப்பு இல்லையா?
4: வேலையில வந்து விமர்சனம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கறணும். கவனமா பார்த்துட்டு நம்ம வேலையை வந்து திறமையோடையும் சுறுசுறுப்போடையும் செஞ்சா நம்மளுக்கு மகுடம் தான்.
1: நன்றிங்க ராமர், நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயராக வந்ததுக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியிலேயே நாம இருக்கோம். கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? இப்படித்தான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறது நிகழ்ச்சி. உலகில் எந்த பெரிய சாதனையும், எந்த புதிய சிந்தனையும், எந்த படைப்பாற்றல் முயற்சியும், எந்த சமூக மாற்றமும் விமர்சனங்களை சந்திக்காமல் உருவானதில்லை. ஒரு எழுத்தாளர் எதுவும் எழுதவில்லை என்றால் அங்கே எந்த விமர்சனமும் எழப்போவதில்லை. எழுதும்போதுதான் விமர்சனங்கள் பிறக்கும். அது பாராட்டாகவும் இருக்கலாம், குறை சொல்வதாகவும் இருக்கலாம். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறதென்றால், விமர்சனம் என்பது செயலின் நிழல். செயல் இருக்கும் இடத்தில் நிழல் இருப்பது போல முயற்சி இருக்கும் இடத்தில் விமர்சனங்களும் இருக்கும். ஒரு ஆசிரியர் ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார். சில மாணவர்கள் அதை விரும்புகிறார்கள், சில மாணவர்கள் அதை விமர்சிக்கிறார்கள். இப்போது ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? விமர்சனங்களுக்கு பயந்து ஆசிரியர் தனது கடமையை விட்டுவிட்டால் அவர் நல்ல ஆசிரியராக இருக்க முடியாது. கடமைக்காக விமர்சனங்களை ஒதுக்கிவிட்டால் அவர் பொறுப்புள்ள ஆசிரியராக இருக்க முடியாது. அவர் இப்போது கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? சில இடங்களில் விமர்சனங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது முக்கியமானது. குடும்பத்தில், நட்பில், பணிபுரியும் இடத்தில், பொறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் விளக்கம் என்பது மரியாதையின் இன்னொரு வடிவம். கணவன் மனைவியிடம், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம், ஒரு பணியாளர் தன் நிர்வாகியிடம், ஒரு மாணவர் தன் ஆசிரியரிடம் தேவையான விளக்கங்களை வழங்குவது நம்பிக்கையை உருவாக்குகிறது. அதே சமயம் ஒரு ஆழமான உண்மையும் இருக்கிறது. பலர் ஒரு செயலை விமர்சிக்கும் போது உண்மையில் அந்த செயலை

விமர்சிப்பதில்லை. அந்த செயலால் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தையே விமர்சிக்கிறார்கள். ஒரு செயலை விமர்சிக்கும் போது உண்மையில் அந்த செயலை விமர்சிப்பதில்லை. அந்த செயலால் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தையே விமர்சிக்கிறார்கள். ஒரு செயல் சரியான முறையில் நடந்திருக்கலாம், ஆனால் அது யாருக்காவது அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருந்தால் அவர்கள் அந்த செயலின் பின்னணியில் உள்ள காரணங்களை பார்க்காமல் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை மட்டுமே பார்க்கலாம். இதுபோன்ற இடங்களில் எவ்வளவு விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஒரு மருத்துவரின் சிகிச்சைக்கு பின்னால் மருத்துவ அறிவு இருக்கலாம். ஒரு பொறியாளரின் செயலுக்கு பின்னால் தொழில்நுட்ப அறிவு இருக்கலாம். அவற்றை எல்லோருக்கும் முழுமையாக விளக்குவது சாத்தியமா? அதைவிட முக்கியமாக, விளக்கினாலும் சரியான அளவில் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியுமா? இதனால்தான் சில அனுபவசாலிகள் எல்லா இடங்களிலும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது அவசியமற்றது என்கிறார்கள். சரியான முதிர்ச்சி என்பது எல்லோருக்கும் விளக்கம் சொல்லுவதிலும் இல்லை, யாருக்கும் விளக்கம் சொல்லாமல் இருப்பதிலும் இல்லை. விமர்சனத்தின் உள்ளடக்கமாக என்ன இருக்கிறது என்பதை புரிந்து யாரிடம் விளக்கம் சொல்ல வேண்டும், யாரிடம் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்பதை அறிந்து கொள்வதில் இருக்கிறது முதிர்ச்சி. முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்ற விமர்சனங்கள் நம்மை திருத்திக் கொள்ள உதவும். ஒருவரின் சுய லாபத்திற்கான விமர்சனங்கள் நம்மை சுற்றி வேலிகளை அமைக்கும். நிறைவாக, வரும் விமர்சனங்களை கேளுங்கள். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த விமர்சனம் அதற்கு தகுதி இல்லாததாக இருந்தால் ஒதுக்கிவிடுங்கள். ஆனால் எப்போதும் உங்கள் பார்வையை உங்கள் இலக்கிலிருந்து திருப்பி விடாதீர்கள். ஏனென்றால் விமர்சனங்கள் வழியோர பலகைகள், இலக்கு அல்ல. விமர்சனங்கள் பயணத்தின் இடையே கேட்கும் சத்தங்கள், பயணத்தின் திசை அல்ல. வள்ளுவத்தின் 436வது குறள் இப்படி சொல்கிறது: ஒருவர் பிறர் குற்றங்களை விமர்சிப்பதற்கு முன் தன் சொந்த குற்றங்களை உணர்ந்து திருத்தி கொள்ள வேண்டும் என்று. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
3: விமர்சனங்கள் உங்கள் பாதையை மாற்ற வேண்டியதில்லை, அது உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை மட்டும் இன்னும் உறுதியாக்கும். உங்கள் செயல் பேசட்டும். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதே முக்கியம். ஏனென்றால் விமர்சனங்கள் வலியோர பலகைகள், இலக்கு அல்ல. விமர்சனங்கள் பயணத்தின் இடையே கேட்கும் சத்தங்கள், பயணத்தின் திசை அல்ல. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், என் மணிவண்ணன். கணினியாக்கம் யுவ

0: அலா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜகான். இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியா நிகழ்வுகளின் நினைவுகள். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 105,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: ஒவ்வொரு வருடங்களையும், மாதங்களையும், வாரங்களையும், நாட்களையும், நிமிடங்களையும், நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
5: ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை அது அசாத்தியமானதாகவே கருதப்படுகிறது. இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. 1918 July 18 தெம்பு அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த தெம்பு அரச குடும்பம் தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தில் உள்ள வேசா கிராமத்தில் ராஜ்யம் கொண்டிருந்தது. அன்று பிறந்த அந்த குழந்தைக்கு ரோலிக் லாஹ்லா மண்டேலா என்று பெயரிட்டனர். அந்த பெயர் அந்த நாட்டின் கோசா மொழியில் இடப்பட்ட பெயர். அதற்கு அர்த்தம் மரக்கிளையை இழுத்து சலசலப்பை உண்டாக்குபவர் என்று.

அவருடைய தந்தை காட்லா ஹென்றி இம்பஹானிஸ்வா தெம்பு அரசருக்கு தலைவராகவும் ஆலோசகராகவும் பணியாற்றினார். ஒரு மதிப்பிற்குரிய அரச வம்சத்தில் பிறந்திருந்தாலும் மண்டேலா அவர்கள் சிறுவயதில் தனது மக்களின் மரபுகள், விழுமியங்கள், பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு ஒரு எளிய கிராமப்புற சூழலில் தனது குழந்தை பருவத்தை கழித்தார். அவர் தனது 7வது வயதில் ஒரு மெத்தடிஸ்ட் பள்ளியில் சேர்ந்தபோது அவரது ஆசிரியர் அவருக்கு நெல்சன் என்ற ஆங்கில பெயரை சூட்டினார். அந்த காலத்தில் ஆப்பிரிக்க குழந்தைகளுக்கு ஆங்கில பெயர்களை சூட்டுவது ஆங்கிலேய ஏகாதிபத்திய வழக்கமாக இருந்தது. இந்த நடைமுறைதான் ரோலிஹ் லாஹ்லா மண்டேலாவை நெல்சன் மண்டேலாவாக மாற்றியது. மண்டேலா ஆரம்ப காலத்தில் தலைமைத்துவம், ஒழுக்கம், நீதி போன்ற பல நல்ல பண்புகளை கொண்ட மாணவராகவும், ஆப்பிரிக்க வீரக்கதைகளையும் சமூக மரபு கதைகளையும் இன வேறுபாடுகளை கடந்து தென்னாப்பிரிக்க மக்கள் அனைவருடனும் சமத்துவம் கொண்ட கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் உருவானார். அவரது அந்த கனவுதான் அவரின் வாழ்க்கையாகவே மாறியது. அநீதி, நிறவெறிக்கு எதிராக ஒரு வாழ்க்கையை அவர் முன்னெடுக்க அடித்தளமாக அமைந்தவை அவரது நற்பண்புகளே. இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி கிடைக்கலன்றது
6: தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
14: எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்காக உதவ ஒருவர் நேரத்தையும் சக்தியையும் பயன்படுத்தினால் அதைவிட சிறந்த பரிசு ஏதுமில்லை. இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. 1943 நெல்சன் மண்டேலா இன பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமைகளை பெற்றுத்தருவதற்காகவும் அந்த நாட்டில் செயல்பட்டு வந்த மிக பழமையான விடுதலை இயக்கமான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். ஜோகன்ஸ்பர்க்கில் வசித்த போது மண்டேலா இனப்பிரிவினையின் கடுமையான யதார்த்தங்களையும் கருப்பின தென்னாப்பிரிக்கர்கள் மீதான பெருகி வரும் ஒடுக்குமுறையையும் நேரில் கண்டார். இந்த அநீதிகளை எதிர்த்து போராட அவருடைய மனம் அவரை தூண்டிக்கொண்டே இருந்தது. அந்த காலத்தில் அந்த நீதிக்காக போராடிய ஆலிவர் டாம்போ, வால்டர் சிசுலு போன்ற இளம் தலைவர்களுடன் இணைந்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டார். 1944 இன பாகுபாட்டு கொள்கைக்கு எதிராக மேலும் ஆற்றல் மிக்க மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்களை ஊக்குவித்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் இளைஞர் லீக்கை நிறுவ மண்டேலா உதவினார். அரசியல் மற்றும் சமூக சமத்துவத்தை நிலைநாட்ட அந்த இளைஞர் லீக் போராட்டங்களையும் புறக்கணிப்புகளையும் வேலை நிறுத்தங்களையும் சட்டமறுப்பு போராட்டங்களையும் ஊக்குவித்தார். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்தது நீதிக்கான மண்டேலாவின் வாழ்நாள் அர்ப்பணிப்பின் தொடக்கத்தை தொடங்கி வைத்தது. அந்த காலகட்டம்தான் இளம் சட்டமானவராக இருந்த மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் சுதந்திரத்திற்காகவும் ஜனநாயகத்தை உருவாக்கவும் மனித உரிமைகளுக்காக பல ஆண்டுகள் போராட துணிச்சலான ஒரு அடிப்படையாக அமைந்தது. மண்டேலாவின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்தது தெரிந்து கொள்வோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
15: ஆ

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.

கூடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

மாற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி மட்டும்தான். இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. 1952 நெல்சன் மண்டேலாவும் ஆலிவர் டாம்போவும் தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பினருக்கு சொந்தமான சட்ட நிறுவனமான மண்டேலா அண்ட் டாம்போ நிறுவனத்தை நிறுவினர். ஜோகன்ஸ்பர்க்கில் உருவான இந்த நிறுவனம் இனவெறி ஆட்சி முறையின் கீழ் நியாயமான சட்ட பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் வெகு குறைவாக இருந்த போதிலும் கருப்பின தென்னாப்பிரிக்கர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டது. பாகுபாடு நிறைந்த சட்டங்கள் கருப்பின மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுத்த காலகட்டம் அது. அப்போது கட்டாய வெளியேற்றங்கள், பயண அனுமதி சீட்டு சட்டமீறல்கள், பணியிட பாகுபாடு, இன்னும் பல அநீதிகளை எதிர்கொண்டவர்களுக்கு மண்டேலாவும் டாம்போவும் மலிவு விலையில் சட்ட ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்கினர். சட்ட கட்டணங்களை செலுத்த முடியாத பலருக்கு அவர்கள் தங்கள் செலவில் உதவிகளை செய்தனர். இந்த நிறுவனத்தை லாபத்தை தாண்டி நீதியை பெற்றுத்தருவதற்காகவே அவர்கள் நடத்தினர். அந்த சட்ட அலுவலகம் குறைந்த காலத்தில் வெறும் சட்டப்பயிற்சி என்பதை தாண்டி இனவெறிக்கு எதிரான ஒரு சின்னமாக மாறியது. அவர்களின் பணிகளின் மூலம் சாதாரண தென்னாப்பிரிக்கர்கள் அனுபவிக்கும் அன்றாட இன்னல்களை பற்றி மண்டேலா நேரடியாக அறிந்து கொண்டார். அது சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக போராட அவருக்கு ஒரு உறுதியை தந்தது. அவர் கொள்கைகளை இன்னும் வலுப்படுத்தியது. மண்டேலா மற்றும் டாம்போ வழக்குகளின் வெற்றிகளானது நெல்சன் மண்டேலாவை ஒரு மரியாதைக்குரிய வழக்கறிஞராகவும் நீதியின் துணிச்சலான பாதுகாவலராகவும் எடுத்துக்காட்டியது. தென்னாப்பிரிக்காவின் சுதந்திர போராட்டத்தில் அவரது எதிர்கால தலைமைத்துவத்துக்கு அடித்தளமாகவும் அமைந்தது. அவரது நிறுவனம் சார்ந்த சேவைகளை தாண்டி சுதந்திர வேட்கை அவருக்குள் உண்டான வரலாற்றை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி.

வாழ்க்கையின் மிகப்பெரிய பெருமை என்பது ஒருபோதும் வீழ்ந்து விடாமல் இருப்பதில் இல்லை, மாறாக ஒவ்வொரு முறை வீழும் போதும் எழுந்து நிற்பதில்தான் உள்ளது. இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. நமக்கு நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகளாக சிறையில் இருந்தது தெரிந்த விஷயம். ஏன் அவர் சிறை சென்றார் என்பதன் அடிநாதத்தை தெரிந்து கொள்வோமா? 1962 ஆண்டு இனவெறிக்கு எதிரான இயக்கத்திற்காக ஆதரவு திரட்டுவதற்காக ஆப்பிரிக்கா மற்றும் வெளிநாடுகளுக்கு ரகசிய பயணம் சென்ற நெல்சன் மண்டேலா அதற்காகவே கைது செய்யப்பட்டார். அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறியது, தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்ய தூண்டியது போன்ற குற்றங்களுக்காக அவருக்கு முதலில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்த போதே ஜோகன்ஸ்பர்கிற்கு அருகில் இருக்கும் ரிவோனியாவில் ஒரு பண்ணையில் காவல்துறை சோதனை நடத்த அங்கு இனவெறி அரசுக்கு எதிரான நாச வேலை செயல்களில் மண்டேலாவிற்கும் பிற இனவெறி எதிர்ப்பு தலைவர்களுக்கும் தொடர்பு இருந்ததை உறுதி செய்யும் ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுவே 1963-64 ஆண்டுகளில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ரிவோனியா விசாரணைக்கு வழிவகுத்தது. இந்த விசாரணையில் வரலாற்றிலேயே மிக வலிமையான உரைகளில் ஒன்றை மண்டேலா நிகழ்த்தினார். அனைத்து மக்களும் சம வாய்ப்புகளுடனும் நல்லிணக்கத்துடனும் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஜனநாயக மற்றும் சுதந்திரமான சமூகத்தை உருவாக்கும் போராட்டத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதாக அவர் அங்கு அறிவித்தார். அங்கு அவர் வரலாறே மறக்க முடியாத வார்த்தைகளோடு தனது உரையை நிறைவு செய்தார். இது ஒரு லட்சியம், இதற்காக நான் உயிரை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறேன். 1964 ஆண்டு ஜூன் 12 மண்டேலாவும் அவருடன் இருந்த பல செயல்பாட்டாளர்களும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் ரிவோனியா விசாரணை நெல்சன் மண்டேலாவை துணிச்சல், நீதி, இனவெறிக்கு எதிரான போராட்டத்தில் உலகளாவிய அடையாளமாக மாற்றியது. அவரது நிறுவனம் சார்ந்த சேவைகளை தாண்டி சுதந்திர வேட்கை அவருக்குள் உண்டான வரலாற்றை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
2: ஆரம்பிக்கலாமா?
1: July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: நான் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, வெற்றி பெறுவேன் அல்லது கற்றுக்கொள்வேன். இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. 1964 நடந்த ரிவோனியா வழக்கை தொடர்ந்து நெல்சன் மண்டேலாவிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் 27 மேலாக சிறையிலேயே இருந்தார். அதில் 18 கேப்டவுன் கடற்கரையை தாண்டி கட்டப்பட்டிருந்த ராபன் தீவு சிறையில் இருந்தார். பின்னர் அவர் போல்ஸ்மூர் சிறைக்கும் அதன் பின்னர் விக்டர் வெஸ்டர் சிறைக்கும் மாற்றப்பட்டார். அவரது சிறை வாழ்க்கை மிகவும் கொடுமையானதாக இருந்தது. மண்டேலா ஒரு சுண்ணாம்புக்கல் குவாரியில் கடின உழைப்பு செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார். அவருக்கு குறைந்த அளவே உணவு வழங்கப்பட்டது. மேலும் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க மிக குறைவான வாய்ப்புகளே வழங்கப்பட்டன. இந்த கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதும் அவர் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தார். மக்களுக்காக எழுதினார். சக கைதிகளையும் படிக்க தூண்டினார். அவரது கண்ணியம், ஒழுக்கம், உறுதிப்பாடு கைதிகளுக்கு மட்டுமல்ல சிறை காவலர்கள் சிலரின் மரியாதையையும் பெற்றுத்தந்தன. காலம் செல்ல செல்ல மண்டேலா இனவெறிக்கு எதிரான போராட்டங்களின் சர்வதேச சின்னமாக மாறினார். உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள், மனித உரிமை அமைப்புகள், லட்சக்கணக்கான மக்கள் நெல்சன் மண்டேலாவின் விடுதலைக்கு குரல் கொடுத்தனர். அது அவருக்கான விடுதலை பிரச்சாரமாக மாறியது. அவரது சிறைவாசம் தென்னாப்பிரிக்காவில் நீதி மற்றும் சமத்துவத்திற்கான உலகளாவிய கோரிக்கையை வலுப்படுத்தியது. அது மக்கள் போராட்டமாக மாறியது. அந்த நிகழ்வுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: ஒருபோதும் கைவிடாத கனவு காண்பவரே வெற்றியாளர். இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. 1990 பிப்ரவரி மாதம் 11 தேதி, 27 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா விக்டர்வெஸ்டர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பல ஆண்டுகால சர்வதேச அழுத்தம், பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவின் கடைசி மாநில ஜனாதிபதியாக இருந்த ஃபிரெடரிக் வில்லியம் டி கிளர்க் நெல்சன் மண்டேலாவின் விடுதலைக்கு கையெழுத்திட்டார். மண்டேலா தனது மனைவி வின்னி மண்டேலாவின் கைகளை பிடித்துக் கொண்டு சிறையிலிருந்து வெளியே வந்தபோது உலகெங்கிலும் இருந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த வரலாற்று தருணத்தை தொலைக்காட்சிகளில் கண்டனர். தன்னை சிறையில் அடைத்தவர்களுக்கு எதிராக பழிவாங்க அழைப்பு விடுப்பதற்கு பதிலாக அமைதி, நல்லிணக்கம், மன்னிப்பை தேர்ந்தெடுக்குமாறு மண்டேலா தென்னாப்பிரிக்கர்களை வலியுறுத்தினார். விடுதலைக்கு பிறகு கேப்டவுனில் கூடியிருந்த மாபெரும் மக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பேச்சுவார்த்தை மூலம் இன ஒதுக்கல் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு ஜனநாயக தென்னாப்பிரிக்காவை கட்டி எழுப்புவதற்குமான தனது உறுதிப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தினார். அவரது இந்த செய்தி உலகெங்கிலும் இருந்த மக்களுக்கு உத்வேகம் தந்ததோடு 1994 நாட்டின் முதல் பல இன ஜனநாயக தேர்தல்களுக்கு தென்னாப்பிரிக்கா வழிவகுத்தது, ஒரு புதிய தேசம் உருவாக வழிவகுத்தது. தேர்தல் மட்டுமல்லாமல் உலக அரங்கில் அமைதிக்கான பரிசையும் கொண்டு வந்து சேர்த்தது அந்த புதிய தேசம். அந்த நிகழ்வுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இது கோடை பண்பலை 100.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன்கோ.
6: உங்கள் தேர்வுகள் உங்கள் அச்சங்களை அல்ல, உங்கள் நம்பிக்கைகளை பிரதிபலிக்கட்டும். இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. 1993 தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிறவெறி ஆட்சியை அமைதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரவும், ஒரு ஜனநாயக நாட்டை உருவாக்கவும் பல வரலாற்று சிறப்புமிக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்காக நெல்சன் மண்டேலாவுக்கும் அப்போதைய தென்னாப்பிரிக்காவின் மாநில ஜனாதிபதி ஃபிரெடரிக் வில்லியம் டி கிளர்க் அவர்களுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் விடுதலையான பிறகு பழிவாங்கும் பாதையை கையில் எடுக்காமல் அமைதி, சமரசம், தேசிய ஒற்றுமை என மண்டேலா வலியுறுத்திய உன்னத சமத்துவ முறைகள் உலக நாடுகளிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் அவருக்கு பெற்றுத்தந்தன. அமைதிக்கான நோபல் பரிசு தென்னாப்பிரிக்காவில் இனப்பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர இரண்டு தலைவர்களும் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதியான அரசியல் மாற்றத்திற்கான அவர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகாரம் செய்ய கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இன்றும் பார்க்கப்படுகிறது. நோபல் அமைதி பரிசு நெல்சன் மண்டேலாவை ஒரு தேசிய தலைவர் நிலையிலிருந்து அமைதி, மனித உரிமைகள், சர்வதேச நல்லிணக்க அடையாளமாக உயர்த்தியது. வெற்றிக்கு பின்தான் ஒரு நாயகன் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டப்பட்ட ஒரு விஷயம். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை, சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி.

தோத்தாலும் ஜெயிச்சாலும்

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
3: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: மனக்கசப்பு என்பது நீங்கள் விஷத்தை குடித்துவிட்டு அது உங்கள் எதிரிகளை கொன்றுவிடும் என்று நம்புவதை போன்றது. இதை சொன்னவர் நெல்சன் மண்டேலா. ஒரு வெற்றி மனிதனை சிலாகிக்க செய்யும், ஒரு தலைவரை இன்னும் உழைக்க வைக்கும். அந்த ஒரு அடிப்படையில்தான் 1994 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முழுமையான முதல் ஜனநாயக தேர்தலில் அனைத்து இன மக்களும் முதன்முறையாக சம உரிமையுடன் வாக்களிக்க, அந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் நெல்சன் மண்டேலா வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபராக பதவியேற்றார்.

1994 மே மாதம் 10ஆம் தேதி பிரிட்டோரியாவில் நடைபெற்ற அவரது பதவியேற்பு விழாவை உலகமே தொலைக்காட்சியில் பார்த்தது. பல ஆண்டுகளாக நிறவெறியால் பிளவுபட்டிருந்த நாட்டை ஒன்றிணைப்பதே தனது முக்கிய நோக்கம் என்று மண்டேலா அன்று அறிவித்தார். அவரது ஆட்சி காலத்தில் நல்லிணக்கம், சமத்துவம், மனித உரிமைகள், தேசிய ஒற்றுமை என்று நாட்டின் நன்மைக்கான விஷயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டன. பழிவாங்கும் மனப்பான்மைக்கு பதிலாக மன்னிப்பையும் ஒத்துழைப்பையும் அவர் வலியுறுத்தினார். பேராயர் டஸ்மன் டுட்டு முன்மொழிந்த அனைத்து இன மக்களும் இணைந்து வாழும் வானவில் தேசம் என்ற ஒரு கனவை உருவாக்க பாடுபட்டார். நெல்சன் மண்டேலாவின் தலைமையால் தென்னாப்பிரிக்கா ஜனநாயகத்தின் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது. அவரது பதவியேற்பு உலக வரலாற்றில் நீதி, சுதந்திரம், மனிதநேயத்தின் வெற்றியை குறிக்கும் மறக்க முடியாத தருணமாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 18 நெல்சன் மண்டேலா தினம். உலகம் அறிந்த, அமைதியால் அடைந்த சுதந்திரத்தின் சின்னமாக விளங்கும் நெல்சன் மண்டேலாவை பற்றி அறிந்து கொண்டோம் அல்லவா? நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் சிறையிலிருந்து சுதந்திரம் வரை சர்வதேச நெல்சன் மண்டேலா தின சிறப்பு நிகழ்ச்சி. வரும் வாரம் நிகழ்வுகளின் நினைவுகள் என்ன தர காத்திருக்கிறது? காத்திருப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அமைதியே அடக்குமுறைக்கு எதிரான சிறந்த ஆயுதம் என்ற புரிதலோடும், ஒற்றுமையே நீதியை நிலைநாட்டும் தேசத்தின் அடிப்படை குணம் என்ற நம்பிக்கையோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: நிறைவுக்கு வருகிறது நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் மீட்டலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. 100.5 இனி ரசிக்கலாம் பாட்டு பட்டாளம். பண்பலை நேயர்களின் பாட்டை கேட்கும் முன் வருகிறது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது

உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. இசை மனதை வருடும் இனிய மொழி, பாடல் நினைவுகளில் பூக்கும் இனிய பயணம், உற்சாகம் மகிழ்ச்சி உணர்வு என அனைத்தையும் கொண்டாட அழைக்கும் கோடை பண்பலை 100.5 பட்டுப்பட்டாளம். இசையோடு இணைந்து இசைக்கு அன்பு உறவுகள், அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 29 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு
4: நிவேதா பால்ராஜ்,
3: உங்கள் பிரியமுடன் பூசியா. எல்லாரும் யோசிப்பாங்க, பாட்டு பட்டாளம்னு சொல்லிட்டீங்க, அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை, உங்க பேரெல்லாம் கூட சொல்லிட்டீங்க, ஆனா என்ன கருப்பொருள்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னவா இருக்கும்
4: எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லி
3: பாத்துக்கங்க. எனக்கு தெரியலையே சொல்லிவிட்டு பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துருக்கிற ஆளை நீங்க இன்னைக்கு தான் பாப்பீங்க, அது வேற யாரும் இல்லைங்க நம்ம நிவேதாதே. இன்னைக்கு வந்து நிறுத்திய வரி, உங்களுக்கு பிடித்தமான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாட்டு கொடுப்போம் நாங்க, நீங்களும் அதோட சேர்ந்து எப்பையும் போல அப்படியே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. திட்டிருந்து நாங்க நிப்பாட்டிடுவோம், எங்களை திட்டலாம் கூடாது, நீங்க தொடர்ந்து பாட ஆரம்பிச்சிடணும்.
5: ஓஹோ,
3: அதேதான் அந்த ஓஹோவோட யார் இப்பிணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: கரூர்ல இருந்து காந்திராம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நல்லா இருக்கோம்.
6: வீரமணி
3: பாடல் கேளுங்க, அப்படியே தொடர்ந்து பாடிடணும். சரிங்களா?
6: சரிங்க மேடம்.
3: கேளுங்க.

இடைக்கால பாடல்கள். அங்க பாருங்க, இங்க வந்து நாங்க ஒரு கிளி வச்சிருக்கோம் சரிங்களா, அந்த கிளி வந்து எதை இப்ப எடுக்குதோ அதெல்லாம் நீங்க பாடணும். சரி கேளுங்க.

0: என்னாச்சு?
1: சாகாமல் வாழ்வதற்கும் காதல் உண்டு.
0: என்ன பாட சொன்னா?
2: காதல் உண்டு என்பதை சொன்னாய் நேரில் வந்து நீ எனக்கு தேவதை.
0: பாடுங்க.
1: பாட்டு ஆக வரமாட்டேங்க.
0: பரவாயில்ல, ஆரம்பத்துல பாடி விடுங்க. கரெக்டா அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டு என்ன பாட்டு? அது
1: பாடல் வந்து பிரிக்குதே திரும்ப திரும்ப
0: அது வந்து
3: அப்படியா?
0: அப்படியேதான் பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை அப்படி வரும். நீங்க எப்படி திரும்ப பாட்டீங்க? பிடிக்குதே. பரவாயில்ல, ஆனா புது பாடலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வார்த்தையை கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? அதுக்காகவே உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றிங்க வீரமணி. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க?
4: வாங்க. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
4: பேர் சொல்லுங்கம்மா.
5: நான் மகாலட்சுமி திண்டுக்கல் சௌரஸ்த காலனிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்கக்கா?
4: நல்லா இருக்கோம்மா. நீங்க
0: சொல்லுங்க மகாலட்சுமி.
5: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
5: கேட்கலாம்.

0: நேற்று உன் வாசனை பாடுங்க.
1: என் வாசலில் நீ நின்ற இடம் என்று உணர்ந்தே.
0: இதுவும் புதிய மயக்கம் இல்லையா? சரி.

0: சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அருமை அருமை. மூடி வைத்த ஜன்னல் திறந்தது.
1: சரி
0: ரொம்ப அதே தான். சரி பரவாயில்ல, திறந்தா என்ன மூடி வச்சா என்ன அப்படிங்கிறாரு நம்ம அண்ணே. அதனால இப்ப அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: சரி பாடல் கேட்கலாமா?
2: போடுங்கம்மா.
0: கேளுங்க. இது எங்க முத்துமணி மாலை அப்படி வர்றது? ஒன்னொரு தடவை கேக்குறீங்களா? கேளுங்க.
2: சங்கு
0: கேட்டலாமா? சரியானு
2: கேளுங்க.

0: அதாவது ஐயா வந்து பால் ஊட்டும் சங்குன்னு எங்க ஏன் தெரியுமா அங்கே பாடினாரு, நான் வந்து பெண் குரல் நான் பாட மாட்டேங்க, நான் டைரக்டா ஆண் குரலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பாடி இருக்கீங்க, அப்படித்தானே?
1: பரவாயில்ல,
0: நன்றிங்க ஐயா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும் பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னது கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு.
9: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலை

0: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: இசை மெட்டுக்களுடன் இதயத்தின் பாடல்களுடன்

0: ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: இன்னிசை மெட்டுக்களுடன் இதயத்தின் பாடல்களுடன் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியில இருந்து பாடலை பாடணும். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம். வாங்க, பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை. ஏழுமலை.
2: ஓகேங்க.
1: ஏழுமலை ஐயா, பாடல் பாட தயாரா இருக்கீங்களா?
3: பாருங்க,
1: நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், நாங்க ஒரு கிளி வச்சிருக்கோம், அந்த கிளி என்ன பாடல் குடுக்குதோ அததான் நீங்க பாடணும்.
3: கிளி எடுக்கும்.

0: இல்ல இல்ல மேடம், இது சரியா தெரியல மேடம்.
1: ஏன் முயற்சி பண்ணுங்க. சரிங்க, பரவாயில்ல. அதாவது எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து அடுத்தவங்களுக்கு வழியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. நன்றிங்க. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். வந்துட்டீங்க. யாரு?
2: பேர் சொல்லுங்க.
3: காந்திமதி, ராமநாதபுரம் மாவட்டம்.
1: காந்திமதி அம்மா.
3: அறிவிப்பாளர்கள்
1: எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பாட்டு கொடுக்க போற கிளிக்கு சேர்த்து ஒரு வணக்கத்தை போடுங்க ஸ்பெஷலா, அப்பதான் கிளி நல்ல பாட்டு
4: கொடுக்கும்.
1: எப்படி பாருங்க, நெசமா தெரியலன்ட்டீங்க. இன்னொரு தடவை கேளுங்க.
3: என்ன
1: பாட்டுனாவது கண்டுபிடிச்சீங்களா?
3: அமர்க்கத்துல இருந்து
1: என்ன படம்? அமர்க்களம் எங்க இருக்கு? ஜே ஜே எங்க இருக்கு? எப்படி சொல்லிட்டீங்க? ஜே ஜே உள்ள பாட்டா?
5: எல்லாம் பிரம்ம
1: பிரம்மையே தான் காந்திமதி அம்மா.
3: எனக்கு லயன் கிடைச்சதே பெரிய பிரம்ம.
2: அவங்க அந்த மகிழ்ச்சியில இருக்காங்க.
1: சரி பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, அடுத்து வரக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வாங்க. வணக்கம்.
6: நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசங்குளத்துல இருந்து திவ்யா பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்
1: திவ்யா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம். திவ்யா, பாடல் இந்த ரெண்டு பாடல் ஏதாச்சும் ஒண்ணு பாடுறீங்களா, இல்ல உங்களுக்கு உங்க பாடல் கொடுக்கணுமா?
6: அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கொடுத்ததே பாருங்க. இது வந்து உன்னை உன்னை நினைக்கவே நொடிகள் போதும். அந்த பாட்டு லைன் தெரியல, அடுத்த லைன்.
1: சரி,
6: சில்லுன்னு ஒரு காதலை கொடுங்க.
1: சரி, சில்லுன்னு ஒரு காதல் கேளுங்க.

0: நன்றி மேம்.
1: ரொம்ப அழகா பாடுனீங்க, நன்றிங்க திவ்யா.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னாசெல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
3: அனில்
4: ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்,

0: நேரம் 11:27 ஆயாச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நிறுத்திய வரியிலேருந்து பாடணும். இப்போ வரைக்கும் நேயர்கள் நல்லா பாடிட்டு இருக்காங்க,
1: நல்லாவும் முயற்சி செய்யறாங்க. இப்ப யார் இணைப்புல வந்திருக்காங்க? வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் சுக்காம்பட்டி கிராமம் வீட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க ஐயா?
1: பேரை சொல்லலையே.
2: நல்லா இருக்கு மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
2: சண்முகவேல்.
1: சண்முகவேல், பாடல் பாடிடுவீங்களா?
2: பாடுறேன் மேடம்.
1: பாடியே ஆகணும் சரிங்களா?
2: பாடுறேன் மேடம்.
1: சரி கேளு.

0: மனம் பாயுது.
1: என்னங்க சண்முகவேல், இப்ப வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த லைன் வரும்.
0: புது பழைய பாட்டா கொஞ்சம் போடுங்க மேடம்.
1: இல்ல இந்த பாட்டு தான் கிளி, இந்த படத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு பச்சை கிளி. ஆனால் நீங்க இன்னொரு தடவை கேளுங்க, கேட்டுட்டு பாடுங்க.

0: அலைப்பாயிதே கண்ணே கண்ணே அலைப்பாய். அதானே
1: மேடம்
2: சண்முகவேலி என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க நீங்க? இது வந்து இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நேருக்கு நேர்ல ஆரம்பிச்சு அலைப்பாயுதை கண்ணாக்கு. நான் அலைப்பாயுதைக்கு போனா என்ன பண்றது சொல்லுங்க. இது புதுப்பாட்டா? யார் சொன்னா இது புதுப்பாட்டு இல்லைங்க? இப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, சரி இருங்க, இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த பாட்டு என்ன வரும் உங்களுக்கு? இப்ப இந்த பாடல் வரி மறந்து போச்சு இல்ல, அதுதான் வரி. அடுத்த வரி ஐயையோ மறந்தேனடா அப்படின்னு வரப்போகுது. அது பாடிட்டல நீங்க. சண்முகவேல் வந்து ஒரு குட்டி கவிதையா வந்து எங்க நேருக்கு நேர்ல ஆரம்பிச்சு அலைப்பாயுதை கண்ணால கொண்டு போய் முடிச்சிருக்காரு. நன்றிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நிலவேணி பரமேஸ்வரன்.
3: நிலவேணி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
3: இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கோங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி, பாடல் கேட்கலாமா?
4: சரிங்க.

0: ஏன் எல்லாரும் இன்னைக்கு இப்படியே பாடுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. கிளி பாட்டு சரியா கொடுக்க மாட்டேங்குதா? ஏதேதோ பெண்ணேவா? ஆ அது கரெக்டு, ஏதேதோ பெண்ணே பாடுறது தான். ஆனா நீங்க எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ ஏதோ ஒரு பாட்டுக்கு போன மாதிரி இருந்தது. இப்போ தெரியலீங்களா அந்த லைனா? சரி பரவாயில்ல, ஏதோ முயற்சி பண்ணீங்க. சரி தொடர்ந்து அடுத்த நேயர் என்ன வந்து பாட போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, கோடை பண்பலை 100.5
1: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன் கோவின் 49வது துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன் கோ.
0: பதினோரு மணி 31 நிமிடம் ஆயாச்சு. நம்ம வந்து நம்ம நேர்கள்லாம் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணுறாங்க. கிளியும் நிறையா பாடல்கள்லாம் வச்சுருக்குது, அப்படியே பிறக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம நேயர்கள் வந்து ஓகே முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த கிளி என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாமே. வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க.
5: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுகிறேன், விருதுநகர் மாவட்டத்திலேருந்து.
4: சரிங்க,
0: சரி பாடல் கேட்கலாமா?
5: ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும்
4: சபதம் வரக்கூடும்.
5: நீங்க வரும் வாரம் நான் தானே செஞ்சோடு.

0: ராக நின்றேனே.
1: ராகங்கள் தாளங்கள் நூறு.
2: எதை வச்சு அப்படி சொல்றீங்க?
1: சும்மா ஜொலிக்க வேண்டியதா? பாடுங்க.
0: ராகங்கள் தாளங்களோடு
1: நூறு.
3: அடுத்த வரி.

0: வளையோ சிக்கல கல கல கல கல கல கல கல
1: கவிதைகள்
0: சரிங்க, பரவாயில்ல மலியா, நல்லாவே முயற்சி பண்ணீங்க, நன்றிங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
9: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
10: பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
9: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
12: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
9: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
10: கோடை பண்பலை 100.5
9: பண்பலை படைப்பாளிகள்.
13: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
10: நிலைய இயக்குனர்,
13: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
10: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
9: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: You blocked me on Facebook and now you're going to die.
5: அதாவது நீ எதுவுமே யாருக்குமே புரியக்கூடாது. நம்ம கொடுக்குற பாட்டுமே வந்து நம்ம ஒரு பாடல் கொடுத்தோம்னா நம்ம நேயர் வந்து அதிலிருந்து வேற ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி தான் கிளியும் பாடலெலாம் கொடுத்துட்டுருக்குது. சரி, கிளி அப்படி தான் வந்து பாடல்களை எடுத்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டாமிலோ டூமிலோன்னு நான் கூட என்ன தெரியுமா நினச்சேன், ஐயோ கிளி போச்சு நம்மளை.

0: விட்டுது, அடுத்து போச்சு வர நேர்கள்லாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா அந்த டாமிலோ டூமிலோ அப்படின்னும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து ஒரு விஜய் ஆண்டனி பாட்டு. அவர் தான் அப்படி புரியாத வார்த்தையெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் எழுதுவார், அதனால் அந்த பாட்டெல்லாம் அவர் தான் கொடுப்பார். அது வந்து யமன் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிறது வந்து அப்புறமா கிளி சொல்லிச்சு.
1: சொல்லிட்டாரா?
0: சொல்லிச்சு கிளி. அதில் கிளி வந்து ரொம்ப பேசாதமா,
1: அடுத்து
0: நேயருக்கு வந்து நான் ரெடியாக சீட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நேருக்கு பாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற காரணத்தினால. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் புளியங்குடியில இருந்து கற்பகவல்லி.
1: கற்பகவல்லி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க,
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. பாடல் கேட்டுடலாமா?
2: கேட்கலாம்.
1: கேளுங்க.

0: கண்டுபிடிங்க.
1: பார்த்தீங்களா, இங்கே கிளி பாட்டு எடுக்குது, அங்கே என்னென்னா குயில் கத்துது, ஒரே
2: கண்டுபிடிச்சேன்.
1: அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது, கிளி சொல்லுச்சுன்னா கேட்டுக்கோங்க. சரி கேட்டு.

0: சொல்லுங்க.
1: கண்ணின் வழியில், அதுக்கு மேல தெரியல மேடம்.
2: எப்படி பாருங்க, இது என் பாட்டை கண்டுபிடிச்ச லிஸ்ட்ல இது சேருமா நீங்களே சொல்லுங்க. சரி, என்ன வருதுன்னு கேளுங்க, கூட சேர்ந்து பாடுங்க.
1: சரி மேடம்.

0: என்னாச்சு, பாடவே இல்லையே நீங்க?
1: தெரியல, அதுக்கு மேல தெரியல.
0: நீங்க பாடவே இல்லையே, எப்படி தெரியல சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறீங்களா? அப்போ அடுத்த நேரம் வரவங்களும் நாங்களும் எங்களுக்கு இடப்பட்ட வரி தெரியும். அது முதல் வரியை பாடுறோன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கற்பக வழி? அதனால சரி, ஒன்று ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க. இப்போ இனி இப்படி யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வாங்க. வணக்கம்
3: அக்கா. வணக்கம்க்கா. ரெண்டு அக்காக்கு வணக்கம்க்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அருப்புக்கோட்டையில இருந்து எம்ராணி பரமேஸ்வரி பேசுறேன்க்கா.
2: பரமேஸ்வரி அம்மா.
3: எல்லாம் நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எல்லாம் நல்லா இருக்கோம்க்கா.
2: சரிங்கம்மா. சரி, பாடல் கேட்டலாமா?
3: போடுங்கக்கா.
2: போடுங்க.
4: காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன்.
2: பாடுங்க.
3: கண்ணர்களோட போடுங்க.
0: கேளுங்க.
4: எங்கே எங்கே நீங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன்.
3: இருவிழி மஜன படத்துல இருந்து எனக்கு அது.
0: ஆமா,
3: இருவிழி தொலைந்து. ஐயோ, வரமாட்டீங்க.
0: எப்படி பாருங்க, எங்கே எங்கேன்னு ஆரம்பிச்சுச்சு. அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லணும்?
3: என்ன
0: பரமேஸ்வரி, அது வந்த வார்த்தையவே நீங்க அப்படி திரும்ப பாடுறீங்க.
2: பாதி பதில்
0: நீ வருவாயே அப்படிலாம் வரும். சரி, கேளுங்க.

0: இதயத்தை தொலைத்ததற்கா என் ஜீவன் எடுக்கிறாய்.
1: நல்லா முயற்சி பண்ணீங்க. அதாவது நன்றிங்க நன்றிங்க. ராசாத்தி ராசாத்தின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, அதுல பேக்ரவுண்ட்ல இப்படிதான் ஒரு மியூசிக் வரும். பாட்டு நல்லா அவர் பாடிட்டு இருப்பாரு, பின்னாடி இருந்து ஒரு 100 வாசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க பரமேஸ்வரி, நன்றிங்க. இப்ப இன்னைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன் ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா?
3: எல்லாருமே நல்லா இருக்கோங்க.
2: அருமையான பாட்டா கொடுங்க மேடம், டக்குன்னு உடனே பாடிடுறேன்.
3: அருமையான பாட்டா,
1: எல்லா பாட்டுமே அருமையான பாட்டு தான்.
2: ஆமா, கிளிக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்ப அருமையான பாட்டா கொடுப்பாங்க.
3: அப்ப நல்ல பாட்டா
1: இருக்கு. நீங்க வணக்கம்லாம் சொல்லிருக்கீங்க, கிளி என்ன

0: தானாயந்தின் கால்கள் இரண்டும் உன்னை சுற்றி நடக்கும். சென்றால் ஏதோ புது மயக்கம், காதல் வந்து விட்டால்
1: மிதந்திடுமே.
0: கண்ணோடும் உயிரோடும்
2: பாட்டாவே படிச்சிட்டியா?
1: பாட்டாவே படிச்சிட்டீங்க முருகன், என்ன பாடல் அதோட சேர்ந்து பாடுங்க.

0: இந்த தேகம் மிதந்திடுமே. கிளி வந்து ரொம்ப கதற காரணத்தினால நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். நன்றிங்க.
1: நன்றி.
2: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் அபிஜயந்தி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது

எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின்.

0: புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
0: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பதினோரு 11:53 ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 இது பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியிலிருந்து பாடலாம் பாடிட்டு இருக்காங்கங்க. எல்லா இசையமைப்பாளர்களுமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும், அப்படியே மெலடியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வெஸ்டர்ன் கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து புரியாத இந்த மாதிரி பாடலாம் கொடுப்பாங்க, இன்னும் சிலர்லாம் வந்து அதை விட இருப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் சளைச்சவங்களே இல்லைங்க, நீங்களாம் புரியாத பாட்டு தான் கொடுப்பீங்க, நாங்கள் புரியாத வார்த்தைகளை கொடுப்போம் அப்படிலாம் கூட பாடக்கூடியவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம நேயர்களும் அவங்களுக்கு சளைச்சவங்களே கிடையாது. என்னதான் பாட்டு கொடுங்க, நாங்களும் புரியாம பாடுவோங்க அப்படின்ட்டு பாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நல்லா முயற்சி செஞ்சு கண்டும் படிக்கிறாங்க. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: பேர் சொல்லுங்க.
7: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் குன்னுவாரங்கோடை கிராமத்துல இருந்து வினோத் பேசுறேன்.
5: வினோத், பாடல் கேட்கலாமா? வினோத்
7: கேட்கலாம் மேடம்.

0: பாடுங்க.
1: நீலாக்கரையாடிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது.
2: செல்லவே செல்லாதது பாருங்க, கிளிய சொல்லிச்சு செல்லாதான். ஏன்னா நீங்க அதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்க பாடல, இது வந்து உங்களுக்கு தெரிந்த வார்த்தை அப்படித்தானே வினோத்?
0: அதேதான்,
2: அப்படியே தான். பரவாயில்ல, ஒத்துக்கிட்டீங்க. நல்லா சரி, கேளுங்க, கூட சேர்ந்து பாடுங்க.

0: என்ன வினோத், அமைதியா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, அடுத்த நேயர் யார் வந்திருக்கீங்க? சரி நன்றி. இப்ப இனி பிள்ளையார் வந்திருக்கீங்க, வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாஸ்
0: நல்லா இருக்கும் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா. கோடி பண்பலி இணைந்து இருக்குமா, அது மகிழ்ச்சியா இருக்கும்.
0: நன்றியும்
2: கூட. கொஞ்சம் ஓல்டு சாங் கொடுங்கப்பா அண்ணனுக்கு, மோஸ்ட்லி கண்டுபிடிக்க
0: பாருங்க. அப்ப வந்து அண்ணனுக்கு வந்து நீங்க பார்ஷியாலிட்டி பாத்துட்டீங்கன்னு யாரும் சொல்ல கூடாது. அதனால கிளி என்ன பாட்டு கொடுக்குதோ அதுதான்
1: அவர்
2: கையில தான் இருக்கு.
0: எது வருதோ உங்க விருப்பம், உங்களுடைய ராசி அது.

0: தலைவனும் தலைவையும் வாழ்வதென்ன
1: நன்றிங்க.
2: அடுத்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யார்? இங்க இருந்து வணக்கம். முதல் முறை இல்ல, நீங்க இணைஞ்சிருக்க ஒவ்வொரு நேரமுமே வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து கிளி வந்து இப்ப ஒரு பாட்டு கொடுக்கும், அதனால நீங்க அதை பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்பயுமே வந்து நம்ம பண்பலை நேயர்
3: தான்.
1: பாட்டு வேற ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது.
2: சரி, உங்களுக்காக நிறைவான நேயர்னால

0: சரி, இல்ல பரவாயில்ல, நீங்க முதல் நேரா, அதாவது இன்னைக்குதான் வந்து முதல் முறையா பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்காக வந்து நாங்க இந்த பாட்டில் கொடுத்து கூட சேர்ந்து பாடுங்க அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா போச்சு. நம்ம நேயர்களும் முக்காவாசி பேர் வந்து நல்லா பாடினாங்க, ஒரு சில கவிஞர்களை வந்து நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு புது வித்தியாசமா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஒரு பாடல் கொடுத்தா அதுல இருந்து லிங்க் எடுத்து அவங்க வேற ஒரு பாட்டு புதுசா பாடிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னைக்குமே நடக்காத இன்னைக்கு ஒரு சம்பவமா இருந்துச்சு. அதனால அனைவருக்கும் நன்றி வணக்கத்துல சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு நாங்க அப்படியே கிளம்புறோம். நன்றி
1: நன்றி.
2: முடிஞ்சிருச்சுல்ல, இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட், பீ கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ம், ஸ்டார்ட் பீசிங்.

0: எனினும் கொடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: நேரம் நண்பகல் 12 மணி.

0: பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் பண்பலை படைப்பாளிகள்
3: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
5: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
4: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
5: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
4: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
5: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
4: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
5: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சி, இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
6: பண்பலை படைப்பாளிகள்.
7: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் போதி மரம். போதி மரம் கிழக்கில் இருந்து மேற்காக சூரிய பந்தை எட்டி உதைப்பவர் யார்? ஆகாய திரை சீலையில் ஒளிரும் நட்சத்திர பூக்களை சிந்தி சென்றவர் யார்? வெள்ளை மேகங்கள் எதனோடு கூடி கார்மேக கர்ப்பம் கொண்டு மழை குழந்தையை பிரசவிக்கின்றது? பூமியை புகைப்படங்களாக எடுக்கும் மின்னல் எந்த ஆல்பத்தில் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது? இடித்து கொள்வதனால் ஏற்படும் காயங்களை எந்த மருந்து போட்டு மேகங்கள் ஆற்றிக் கொள்கின்றன? மண்ணில் இருந்து வரும் அசுத்த காற்றை சுவாசித்து சுவாசித்து ஆகாயம் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கின்றது? ஓட்டை விழுந்த ஓசோன் மூடியை ஒடுக்கெடுத்து தட்டி செப்பனிடும் கொல்லன் யார்? வான்மகளை மணக்க வரும் ராமனுக்காகவா உடைபட காத்திருக்கிறது வானவில்? கடல் நீரை மேலெழுத்து ஆவியாக்கி மழை நீராய் தரும் தொழில்நுட்பத்தை எந்த திறந்தவெளி கல்லூரியில் கற்று தேர்ந்தது ஆகாயம்? ஆராய வந்த கோள்களின் ஆயுள் முடிந்த பின்னும் அந்தரத்திலேயே அலைய விடுவதுதான் ஆகாய தந்திரமும். பூமி பரப்பின் உயரமே, மலைகளும் சிகரங்களும் உனக்கு சுண்டு விரல் நீளமே. ஆகாயமே, உன்னை பார்ப்பவர் பலர், படிப்பவர் சிலர். பூமி பரப்பின் உயரமே, மலைகளும் சிகரங்களும் உனக்கு சுண்டு விரல் நீளமே. ஆகாயமே, உன்னை பார்ப்பவர் பலர், படிப்பவர் சிலர். இயற்கை எனும் போதி மரத்தினை இனிய தமிழால் அலங்கரித்திருக்கிறார் கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி பூமி சொல்லியிருக்கும் இயற்கை எழிலோவியம். இயற்கை எழிலோவியம் உலகம் ஒரு நாடக மேடை, கூறினார் ஒரு மேலை நாட்டு நாடக ஆசிரியர். நான் கூறுவேன், உலகம் ஒரு அருமையான காட்சி சாலை. இப்புவியில் இல்லா வளங்களே இல்லை. பாரில்தான் உண்டு தேன் சிந்தும் நீரூற்று, பூத்தளத்தில்தான் உண்டு மனம் வீசும் பூஞ்சோலை, கவி பாடும் புள்ளினங்கள் இசை மீட்டும் அற்புதங்கள், மேதினியில்தான் உண்டு மேனி வருடும் தென்றல், அகிலத்தில்தான் உண்டு ஆர்ப்பரிக்கும் கடலலை, நீர் என்னும் இன்றியமையாத தே நமுது பையத்தின் மணிமுடியாம் வானவில், உலகிலே காணலாம் ஊர்வலம் உலகிலே காணலாம் ஊர்வலம் போகும் மேகங்கள், தரணியில் தான் உண்டு பல்வகை உயிரினங்கள், கண்ணுக்கும் செவிக்கும் விருந்து படைத்து இதயத்தில் இனிமை நிறைக்கும் பூமியே, நீ ஒரு அருமையான காட்சிசாலை. கண்ணுக்கும் செவிக்கும் விருந்து படைத்து இதயத்தில் இனிமை நிறைக்கும் பூமியே, நீ ஒரு அருமையான காட்சிசாலை என்று இயற்கை எழிலோவியம் என இயற்கையின் அழகை தன் கவிதையில் வடித்திருக்கிறார் பூமி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: பண்பலை படைப்பாளிகளில் இனி திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி சாந்தினி தந்திருக்கும் வார்த்தைகளின் மதிப்பு எனும் தலைப்பிலான கவிதை. நீள வரிசையில் நீண்டு கொண்டிருக்கின்றன வார்த்தைகள். சில வார்த்தைகள் கொஞ்சிக்கொள்ள, சில வார்த்தைகள் கோபித்துக் கொள்ள. கொஞ்சிக்கொண்ட வார்த்தை யாவும் புன்னகையாகவும், கோபித்துக் கொண்ட வார்த்தைகள் யாவும் கண்ணீராகவும். மீதமிருக்கும் வார்த்தைகள் என் மௌனத்திற்கு பின்னால் ஒளிந்துள்ளன. வயதை போலவே வார்த்தைகளும் பக்குவம் பெற்றதோ என்னவோ, வயதை போலவே வார்த்தைகளும் பக்குவம் பெற்றதோ என்னவோ. நீள வரிசையில் நீண்டு கொண்டிருக்கின்றன வார்த்தைகள். சில வார்த்தைகள் கொஞ்சிக்கொள்ள, சில வார்த்தைகள் கோபித்துக் கொள்ள. கொஞ்சிக்கொண்ட வார்த்தை யாவும் புன்னகையாகவும், கோபித்துக் கொண்ட வார்த்தைகள் யாவும் கண்ணீராகவும். மீதமிருக்கும் வார்த்தைகள் என் மௌனத்திற்கு பின்னால் ஒளிந்துள்ளன. வயதை போலவே வார்த்தைகளும் பக்குவம் பெற்றதோ என்னவோ, வயதை போலவே வார்த்தைகளும் பக்குவம் பெற்றதோ என்னவோ. இது திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி சாந்தினி தந்திருக்கும் வார்த்தைகளின் மதிப்பு எனும் தலைப்பிலான கவிதை.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை படைப்பாளிகள்.
1: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி திருச்சி முத்துராமன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு விட்டுக் கொடுத்து வாழ். விட்டுக் கொடுத்து வாழ், விட்டுக் கொடுத்து வாழ்ந்து பார். மெட்டு போட்ட இசை போல வாழ்வு அமையும். விட்டுக் கொடுத்து வாழ்ந்து பார், மெட்டு போட்ட இசை போல வாழ்வு அமையும். விவாதம் செய்வது வீண் வேலை, விட்டுவிட்டால் சமரசம் ஆகுமே. விவாதம் செய்வது வீண் வேலை, விட்டுவிட்டால் சமரசம் ஆகுமே. இதில் யாருக்கும் குறைந்தவர் இல்லை என உணர்ந்துவிடு. இதில் யாருக்கும் குறைந்தவர் இல்லை என உணர்ந்துவிடு. வேதனையில் வார்த்தைகளை விட்டுவிட்டால் சோதனை மேல் சோதனை என வேதனைப்பட வைக்கும். வேதனையில் வார்த்தைகளை விட்டுவிட்டால் சோதனை மேல் சோதனை என வேதனைப்பட வைக்கும். விவாதத்தில் அடுத்தவர் பேச்சை செவி கொடுத்தால் அதுவே விட்டு கொடுத்தல். விவாதத்தில் அடுத்தவர் பேச்சை செவி கொடுத்தால் அதுவே விட்டு கொடுத்தல். விவாதம் செய்து வெற்றி பெற்றால் அதில் துயரமே மிஞ்சும். விவாதம் செய்து வெற்றி பெற்றால் அதில் துயரமே மிஞ்சும். அடுத்தவர் மனம் வேதனையில் புழுங்க நாம் வெற்றி பெறுவதில் என்ன லாபம்? அடுத்தவர் மனம் வேதனையில் புழுங்க நாம் வெற்றி பெறுவதில் என்ன லாபம்? விட்டுக் கொடுப்போம், சமரசமாக உறவுடனும் நட்புகளுடனும் வாழ்வோம். விட்டுக் கொடுப்போம், சமரசமாக உறவுகளுடனும் நட்புகளுடனும். விட்டுக் கொடுப்போம், சமரசமாக உறவுகளுடனும் நட்புகளுடனும் என விட்டுக் கொடுத்து வாழ் என்ற தலைப்பில் கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் திருச்சி.

பண்பலை படைப்பாளிகளில் இனி நான் என்ற ஆரம்பம். திருச்சி பாலா தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நான் என்ற ஆரம்பம். திருமணம் ஒரு முடிவு இல்லை, ஒரு மெதுவான ஆரம்பம். இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறியாமல் தொடங்கும் ஒரு பயணம். சில நேரம் சிரிப்பு, சில நேரம் சின்ன சண்டைகள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் என்று பழகிக்கொள்ளும் அழகான பழக்கம். வலி வந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள ஒரு தோள் இருக்கும், அதுதான் திருமணத்தின் சுகம். எந்த வலி வந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள ஒரு தோள் இருக்கும், அதுதான் திருமணத்தின் சுகம் என திருமண பந்தத்தை கவிதையாக தந்திருக்கிறார் திருச்சி பாலா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: மேலும் விவரங்களுக்கு
4: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965233999.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு டைம் ஒரு ரத்தம் கொடுக்கணும், அதையும் செக் பண்ணி பா, அதையும் நீங்கள் வந்து பிளட் எடுத்து பார்க்கணும். ஒரு சில பேருக்கு தேவைப்பட்டால் அந்த கடந்த 3 மாதம் சராசரி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, HbA1c அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த டெஸ்ட்டுகள் கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து 126க்கு மேலே இருக்குது வேறு வகத்தில், சாப்பிட்டதுக்கப்புறம் 200க்கு மேலே இருக்குது, இல்லை இந்த HbA1c ரிப்போர்ட்டு 6.5க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய உண்மையான ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து உணவு கட்டுப்பாடு, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள், இல்லை வந்து கண்டிப்பாக வந்து மாத்திரைகளே சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் மோஸ்ட்லி இருக்க வேண்டியது. ஒரு சில பேருக்கு வந்து இல்லை வேண்டாம் மருந்துகள் வேண்டாம், நான் சாப்பாட்டில் ஃபிசிக்கல் ஒர்க்கில் பண்ணுறேன்னா ஓகே அதுவும் அலோவ் பண்ணலாம். அப்படி சர்க்கரையினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வேறொரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெறு வகுத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கடந்த 3 மாதம் சராசரி ரிப்போர்ட்டும் பாருங்கள். இதை காட்டிலே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவர்கிட்ட இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் என்ன வகையான மாத்திரைகள் சாப்பிட்றீங்க, என்ன வகையான இன்சுலின் போடுறீங்க அப்படின்றத ரிப்போர்ட்ஸ் கொண்டு போங்க, இல்லை கையில் டேப்லெட்ஸ் இருந்தாலும் அதையும் கொண்டு போய் காமிச்சா தான் அந்த புதுசாக பார்க்குற மருத்துவருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன வகையான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மருந்துகள் முன்னாடி சாப்பிட்ருந்த மருந்துகள் என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, இப்னிமேல் என்ன மருந்து கொடுக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி என்ன வகையான இன்சுலின் போட்டிருக்கீங்க, அந்த இன்சுலின் டோஸேஜ் என்ன, ஏன் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயினை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற விஷயங்களுக்கு அந்த மருத்துவருக்கு எளிமையாக புரியும். அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மருத்துவர் பார்க்க போகிறப்ப வந்து அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாத்திரைகள் என்ன பண்ணுறாங்க, 1 வாரம் 2 10 நாளைக்கு மாத்திரை விட்டுறாங்க, நம்ம தான் வேறு டாக்டரை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து காலையில் வந்து ஏன் சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற விஷயம் தெரியாமல் போயிடும். ஏன்னா சப்போஸ் ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, அந்த மருந்தில் வந்து சுகர் குறையலைன்னா சில நேரங்களில் இந்த மருத்துவரும் அதே மருந்து கொடுக்குறதுக்கான என்ன வகையான ட்ரீட்மெண்ட், எந்த மருத்துவத்தை எடுத்துருக்கீங்க, என்ன வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க கொண்டு போய் காமிக்க ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்துகள் வந்து 1 வாரம் 10 நாள் விட்டுருப்பாங்க, அன்னைக்கு மட்டும் மாத்திரை போட்டு போய் பார்ப்பாங்க, சார் 2 மணி நேரம் மாத்திரை போடல பட் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன்னா அப்பையும் தேர்ந்து ரிப்போர்ட் வந்து தவறாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு செக் பண்ணுற முதல் நாள் வரைக்கும் மாத்திரை போட்டிருக்கணும், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்றக்கணும் அன்னைக்கு மாத்திரையும் எடுத்துருக்கணும். ப்ளஸ் அந்த மாத்திரைகள் எல்லாம் நீங்கள் மருந்து சீட்டோ இல்லை மாத்திரைகளோ இல்லை ஊசியோ இல்லை ஊசியோட என்ன வகையான அளவு கொடுக்குறோன்றது மருத்துவரோட பரிந்துரை சீட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த மருத்துவருக்கு இது என்ன வகையான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அடுத்து பண்ணுறது அவருக்கு எளிமையாக இருக்கும், உங்களுக்கு வேகமாக சுகரை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாதனால வேறு என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு எளிமையாக இருக்கும்னு வைக்கலாம். அதனால் ஆகவே நேர்களை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சர்க்கரை நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கவங்க முறையான வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா வந்து முறையான மருத்துவர்கிட்ட கேட்டு எப்போ செக் பண்ண வரணும் எப்படி வரும் கேட்டு தெரிஞ்சு போங்க. எப்போ போனாலும் வந்து மருந்து சீட்டுகளையும் மருந்துகளையும் எந்த மருத்துவர் போனாலும் கொண்டு போய் காமிச்சுன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, MRI CT அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. படைப்பாளிகளில் இனி மதுரை நந்தினி கிருஷ்ணன் தந்திருக்கும் கவிதை நட்பே. நட்பே உடன் பிறக்கவில்லை, ஆயினும் நட்பு எனும் மனிதனின் ஒற்றுமை நல்லெண்ணத்தில் சேருவது. சிரிக்கும் போது மட்டுமல்ல கலங்கி நிற்கும் போதும் கை கொடுக்கும் உற்ற துணை, தொலைவிலிருந்தாலும் நினைவு அலைகளில் கால் நனைக்கும் சிலை என சேரும் நட்பு. இருளில் வெளிச்சம் கொடுக்கும், மருளுகையில் தைரியம் கொடுக்கும், சுருளுகையில் தாங்கி பிடிக்கும், எப்போதும் உடனிருக்கும் நட்பே. நட்பே உன்னை புகழ்ந்து மெட்டு போட்டு பாடுகிறேன் நன்றி. நட்பே உடன் பெருக்கவில்லை, ஆயினும் நட்பு எனும் மனிதனின் ஒற்று

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்தர்களே. சர்க்கரைனாலும் பாதிக்கப்பட்டிருங்க இல்லை வந்து சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த முறையாக எப்படி தெரியும் சர்க்கரை நோய் வந்து இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்றவங்க என்ன பண்ணணும், முடிந்த அளவுக்கு வந்து 8 மணி நேரம் வந்து இரவு ஃபுல்லாக சாப்பிடாம, காலையில் வந்து ஒரு 8 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம, வெறுவகத்தில் ஒரு சர்க்கரை அளவு பார்ப்பாங்க, வெறுவகத்தில் பிளட்டு எடுத்து பார்க்கணும் சரிங்களா, குத்தி பார்க்கக்கூடாது, வீனஸ் பிளட்டுன்னு சொல்லுவாங்க, எடுத்து பார்க்கணும்.

ஒற்றுமை நல்லெண்ணத்தில் சேருவது. சிரிக்கும் போது மட்டுமல்ல, கலங்கி நிற்கும் போதும் கை கொடுக்கும் உற்ற துணை. தொலைவிலிருந்தாலும் நினைவு அலைகளில் கால் நனைக்கும் சிலை என சேரும் நட்பு. இருளில் வெளிச்சம் கொடுக்கும், மருளுகையில் தைரியம் கொடுக்கும், சுருளுகையில் தாங்கி பிடிக்கும், எப்போதும் உடனிருக்கும் நட்பே. நட்பே, உன்னை புகழ்ந்து மெட்டு போட்டு பாடுகிறேன், நன்றி என தன் படைப்பினை தந்திருந்தார் மதுரை நந்தினி கிருஷ்ணன்.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை படைப்பாளிகள்.
3: பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன் தந்திருக்கும் தலைப்பு நிமிர்ந்து நில். மனிதா, எத்தகைய குறைகள் இருந்தாலும் அதை திறம்பட நிறையாக்கு. மனிதா, எத்தகைய குறைகள் இருந்தாலும் அதை திறம்பட நிறையாக்கு. வேலை வெட்டி இல்லை என்றாலும் உனக்கு தெரிந்ததை செய். வேலை வெட்டி இல்லை என்றாலும் உனக்கு தெரிந்ததை செய். அடுத்தவர் இதை செய் அதை செய் எனக் கூறலாம். அடுத்தவர் இதை செய் அதை செய் எனக் கூறலாம். அதையெல்லாம் விடுத்து உன்னின் திறமையை வெளிப்படுத்து. அதையெல்லாம் விடுத்து உன்னின் திறமையை வெளிப்படுத்து. தேவைகள் பல இருந்தாலும் தேடிப்போய் சாதி. தேவைகள் பல இருந்தாலும் தேடிப்போய் சாதி. திறமை இல்லையே என்று தேடித் தெரியாதே. திறமை இல்லையே என்று தேடித் தெரியாதே. உன்னில் இருக்கும் உயர்வான திறமையை வெளிக்கொணர். உன்னில் இருக்கும் உயர்வான திறமையை வெளிக்கொணர். நம்மால் முடியாது என்பதை தூக்கி எறிந்துவிடு. நம்மால் முடியாது என்பதை தூக்கி எறிந்துவிடு. முடியும் என்பதை

கையில் எடு, வாழ்வு சிறக்கும். முடியும் என்பதை கையில் எடு, வாழ்வு சிறக்கும் என வாழ்வின் தத்துவத்தை நிமிர்ந்து நில் என்ற தலைப்பில் பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம்.

கவி ஓவியம் தீட்டும் கோடை பண்பலை நிருப்புழி ஐந்தின் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி நிலவும் நானும். நிலவும் நானும் என கவிதை தந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் பாலசுப்ரமணியன். நிலவும் நானும். நிலாமகள் மெல்ல உலா போகும் நேரம், நட்சத்திர தோழிகளோடு அழகாய் நகர்வலம், களைந்து விட்ட ஆடைகளாய் வெண்பட்டு மேகம், வெண்மகள் விண்ணிலிருந்து மண்ணோக்கி பார்க்க உயர்ந்த தென்னை மரங்களின் பசுமை சாமரங்களால் தென்றல், உயர்ந்த தென்னை மரங்களின் பசுமை சாமரங்களால் தென்றல், அழகாய் சலனமில்லாமல் அற்புத தடாகம், அல்லியும் தாமரையும் நறுமணம் வீசி மலர்ந்தது, ஒரு கணம் தன்னை மறந்தவளாய் சந்திர தேவதை, தடாக கண்ணாடியில் தன்முகம் பார்க்க வைரமும் தங்க மாலைகளும் தனக்கெதற்கு, இயற்கை அழகு கொண்டிருக்க செயற்கை பூ எனக்கெதற்கு, வைரமும் தங்க மாலைகளும் எனக்கெதற்கு, இயற்கை அழகு கொண்டிருக்க செயற்கை பூ எனக்கெதற்கு, இருமாப்பு கொண்டவளாய் நிலாமகள், அடிராசாத்தி எழுந்திரடி அம்மாவின் குரல், ஆதவன் அடிவானில் முகம் காட்ட நிலாமகளை நாளைக்கு சந்திப்பேன் என சொல்லி நித்திரையை களைந்தேன் நான், நிலாமகளை நாளைக்கு சந்திப்பேன் என சொல்லி நித்திரையை களைந்தேன் நான் என்று நிலவும் நானும் என கவிதை தந்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் பாலசுப்ரமணியன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: இதுவரை

0: புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு தேன் கூடு. தேன் கூடு கூட்டு குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டு குடும்பம். சிறு சேமிப்பு கருத்தியலுக்கு இயற்கை வழங்கும் செயல்முறை விளக்கம். சிறு சேமிப்பு கருத்தியலுக்கு இயற்கை வழங்கும் செய்முறை விளக்கம். பொறியியல் படிக்காத பூச்சிகள் கட்டிய அடுக்குமாடி குடியிருப்பு. பொறியியல் படிக்காத பூச்சிகள் கட்டிய அடுக்குமாடி குடியிருப்பு. பூக்கள் வழங்கும் மூலிகை மருந்தின் சேமிப்பு பெட்டகம். பூக்கள் வழங்கும் மூலிகை மருந்தின் சேமிப்பு பெட்டகம். தனியறை நாகரிகத்தின் கருவறை. 1000 ஜன்னல் வீட்டிற்கு அடிப்படை. கதவில்லா கிராமத்தின் காட்சிப்படுத்தல். தனியறை நாகரிகத்தின் கருவறை. 1000 ஜன்னல் வீட்டிற்கு அடிப்படை. கதவில்லா கிராமத்தின் காட்சிப்படுத்தல். ஈக்களின் காதலி பூக்கள் வழங்கிய பொன்னிற பானத்தின் சேமிப்பு கிடங்கு. ஈக்களின் காதலி பூக்கள் வழங்கிய பொன்னிற பானத்தின் சேமிப்பு கிடங்கு. தேன்கூட்டு ராஜ்யத்தின் ராணி தேனி நடத்தும் அல்லி தர்பார். தேன்கூட்டு ராஜ்யத்தில் ராணி தேனி நடத்தும் அல்லி தர்பார். பூக்களின் காதில் பாக்களை பாடும் ஈக்களின் இல்லம். பூக்களின் காதில் பாக்களை பாடும் ஈக்களின் இல்லம். ஒற்றுமைக்கு ஓமையானால் குடும்பங்கள் கூட தேன் கூடு. ஒற்றுமைக்கு ஓமையானால் குடும்பங்கள் கூட தேன் கூடு. கோடை மலையில் பண்பலை பெயரில் ஒரு மலை தேன் கூடு. கோடை மலையில் பண்பலை பெயரில் ஒரு மலை தேன் கூடு. மொய்க்கின்ற தேனீக்களாய் நேயர்கள், கான தேன் பருகி கிறங்கி கிடக்கும் காதுகள். மொய்க்கின்ற தேன்

இனிக்களாய் நேயர்கள், கான தேன் பருகி கிறங்கி கிடக்கும் காதுகள், தேன் கூட்டினை தேன் தமிழால் அழகுபடுத்தி இருக்கிறார் காங்கேயம் ஓலப்பா.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை மதுரை பாலகிருஷ்ணன் தந்திருக்கும் ஒரு நாளாவது. ஒரு நாளாவது மௌனமாய் இருந்து பார், பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது. ஒரு நாளாவது தனிமையில் இருந்து பார், வாழ்க்கையின் தத்துவம் புரியும். ஒரு நாளாவது பிறருக்கு உதவிகள் செய்து பார், அதில் கிடைக்கும் ஆனந்தத்தை உணர்வாய், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்வாய். ஒரு நாளாவது மௌனமாய் இருந்து பார், பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது. ஒரு நாளாவது தனிமையில் இருந்து பார், வாழ்க்கையின் தத்துவம் புரியும். ஒரு நாளாவது பிறருக்கு உதவிகள் செய்து பார், அதில் கிடைக்கும் ஆனந்தத்தை உணர்வாய், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்வாய் என வாழ்வின் அர்த்தத்தை கவி வரிகளாய் தந்தார் மதுரை பாலகிருஷ்ணன்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி சித்தாளப்பாக்கம் பானு தந்திருக்கும் நெஞ்சுக்குள் நீ எனும் தலைப்பிலான கவிதை. அழைப்பு மணி ஒலித்தது, வந்தது நீ இல்லை. அலைபேசி சினங்கியது, அழைத்தது நீ இல்லை. குறுஞ்செய்தி வந்தது, அனுப்பியது நீ இல்லை. வீணையின் இசை கேட்டது, வாசித்தது நீ இல்லை. பின்னர்தான் உணர்ந்தேன், என் நெஞ்சில் சிறைப்படுத்தியிருக்கும் உன்னை விடுதலை செய்தால்தானே நீ வர முடியும், அழைக்க முடியும், அனுப்ப முடியும், வாசிக்க முடியும். அழைப்பு மணி ஒலித்தது, வந்தது நீ இல்லை. அலைபேசி சினங்கியது, அழைத்தது நீ இல்லை. குறுஞ்செய்தி வந்தது, அனுப்பியது நீ இல்லை. வீணையின் இசை கேட்டது, வாசித்தது நீ இல்லை. பின்னர்தான் உணர்ந்தேன், என் நெஞ்சில் சிறைப்படுத்தியிருக்கும் உன்னை விடுதலை செய்தால்தானே நீ வர முடியும், அழைக்க முடியும், அனுப்ப முடியும், வாசிக்க முடியும். இது சித்தாளப்பாக்கம் பானு தந்திருக்கும் நெஞ்சுக்குள் நீ எனும் தலைப்பிலான கவிதை.

0: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் தரவு ஊசலாட்டம் எனும் மின்வெளி குற்றம் குறித்து அறிந்து கொள்ளலாம். கணினியின் மூலத்தரவுகளை செயலாக்குவதற்கு முன்பு அதனை மாற்றுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் மூலத்தரவுகளை மாற்றுவதுமான குற்றச் செயல்களை தரவு ஊசலாட்டம் எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் டேட்டா டிட்டிங் என்கின்றனர். ஒரு கணினி அமைப்புள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் ஊடுருவி தரவை திருடும் மென் தாக்குதலை போலன்றி இந்த குற்றமானது பொதுவாக உள்ளிருந்தே செய்யப்படுகின்ற தரவு திரிபு வேலையாகும். தரவு உள்ளீடு செய்வதற்கு முறையான அணுகலை கொண்ட ஒருவராலேயே குற்றம் நடைபெறுகிறது. இவ்வகையான தாக்குதல் நடத்துபவர் கணினி அமைப்பிற்குள் தரவு உள்ளிடப்படும் போதோ அல்லது இதற்கு சற்று முன்பாகவோ அந்த மூலத்தரவை மாற்றவோ அல்லது கையாளவோ செய்கிறார். நிதி மோசடி செய்தல், நிதியை தவறாக கையாளுதல் அல்லது பதிவுகளை மாற்றுதல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கங்களாக இருக்கின்றன. பெரும்பாலும் குற்றத்தை மறைப்பதற்காக செயலாக்க முடிந்த பிறகு அந்த தரவை மீண்டும் அதன் அசல் நிலைக்கு மாற்றி இவை பொதுவாக ஊதிய விகிதங்கள், வேலை செய்த மணி நேரங்கள் அல்லது வரி பிடித்தங்களை மாற்றியமைத்தல், மோசடியாக ஊதிய காசோலைகளை பெருக்குதல் போன்ற நிதி மற்றும் ஊதிய மோசடிகளுக்கு செய்யப்படுகிறது. திருட்டு அல்லது தவறான நிர்வாகத்தை மறைப்பதற்காக பொருட்களின் அளவுகள் அல்லது விளக்கங்களை மாற்றுதல் போன்ற சரக்கு கையாளுதலிலும் இவை செய்யப்படுகின்றன. சிறந்த கடன் முன்மொழிவுகளுக்காக வைப்பு தொகைகளை குறைவாக காட்ட அல்லது வருவாயை பெருக்க உள்ளீட்டின் போது புள்ளி விவரங்களை தவறாக குறிப்பிடுதல் போன்றவை விலைப்பட்டியல் மற்றும் பில்லிங் எனும் பட்டியலிடல் முறைகேடுகளுக்காக செய்யப்படுகின்றன. இது போன்ற குற்றங்கள் அரசு அல்லது தனியார் அமைப்புகள், வங்கி, நிதி மற்றும் தொழில் நிறுவனங்களில் நடைபெறுகின்றன. கடுமையான தரவு சரிபார்ப்பு மற்றும் கண்காணிப்பு நெறிமுறைகளை அமுல்படுத்துவதன் மூலம் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாதபடி நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் நிறுவனத்தில் தரவை யார் உள்ளீடு செய்யலாம், யார் மாற்றியமைக்கலாம் அல்லது யார் நீக்கலாம் என்பதை உறுதி செய்து பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். தரவை யார் எப்போது அணுகினார்கள் அல்லது மாற்றி அமைத்தார்கள் என்பதை கண்காணிக்க விரிவான மற்றும் மாற்ற முடியாத பதிவேடுகளை பராமரிப்பதன் மூலம் கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து தவறான தரவுகளை உள்ளீடு செய்தல் அல்லது மாற்றி அமைப்பதால் நிறுவனங்களின் நற்பெயலுக்கு களங்கம் ஏற்படுகிறது. மேலும் வாடிக்கையாளர்கள் அல்லது பணியாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இச்செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
2: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
0: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இசைவாணியில் இன்னிசை ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமி என கவிதை தந்திருக்கிறார் கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன். அக்கினி வெயிலும் கத்திரி வெயிலும் காற்றோடு அனலை கக்குதடி. அன்று கல்வி கற்கா நிலையானதால்

இன்று கருவேலம் களையெடுக்கும் பணியானதடி. முன்னேற்ற கனவுகள் நெஞ்சில் நிற்க இரத்தமும் கீரலுமாய் நாள் பொழுது மறையுதடி. நான் வளர்த்த தொட்டில் நிலா இன்று வளர்பிறையாய் முழுமதியாய் கண்ணில் நிற்குதடி. வானம் பார்த்த இந்த பூமியை நம்பி நம் வாழ்க்கையும் தான் தவிக்குதடி. மண்ணை கிளறி மகசூல் கண்டு என்றுதான் பார்ப்போமோ விண்ணை தொட்ட பொன்னகையை. மண்ணை கிளறி மகசூல் கண்டு என்றுதான் பார்ப்போமோ விண்ணை தொட்ட பொன்னகையை. அக்கினி வெயிலும் கத்திரி வெயிலும் காற்றோடு அனலை கக்குதடி. அன்று கல்வி கற்கா நிலையானதால் இன்று கருவேலம் களையெடுக்கும் பணியானதடி. முன்னேற்ற கனவுகள் நெஞ்சில் நிற்க இரத்தமும் கீரலுமாய் நாள் பொழுது மறையுதடி. நான் வளர்த்த தொட்டில் நிலா இன்று வளர்பிறையாய் முழுமதியாய் கண்ணில் நிற்குதடி. வானம் பார்த்த இந்த பூமியை நம்பி நம் வாழ்க்கையும் தான் தவிக்குதடி. மண்ணை கிளறி மகசூல் கண்டு என்றுதான் பார்ப்போமோ விண்ணை தொட்ட பொன்னகையை. மண்ணை கிளறி மகசூல் கண்டு என்றுதான் பார்ப்போமோ விண்ணை தொட்ட பொன்னகையை என்று வானம் பார்த்த பூமி என கவிதை தந்திருந்தார் கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன்.

இந்த வார பண்பலை படைப்பாடிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், ஜே பி ரமேஷ் குமார், கௌசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கடிகாரத்தின் முட்கள் முன்னோக்கி நகர்ந்தாலும் மனம் மட்டும் சில நேரங்களில் பின்னோக்கி பயணிக்க விரும்பும் அப்படிப்பட்ட ஒரு இனிய இசை பயணத்திற்கான நேரம் இது. தமிழ் திரை இசையின் பொற்காலத்தை அலங்கரித்த மறக்க முடியாத மெட்டுக்களை நம் செவிகளால் சுவைத்திட இணைந்திருக்கிறோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ். இயக்குனர் தாதா மிராசி இயக்கத்தில் 1964 வெளியான புதிய பறவை திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் சாமியப்பன் அருக்காணி லட்சுமி முருகேசன். கண்ணதாசன் வரிகள் எழுதிய இப்பாடலுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையும் பி. சுசீலா அவர்களின் குரலும் மேலும் உயிரூட்டியுள்ளது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இது நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது 1968 வெளியான கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து. இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில் மற்றும் TM சௌந்தரராஜன், P. சுசீலா அவர்களின் குரல்களில் வெளியான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி எப்போதும் வென்றான் முருகன், முனியம்மாள், ஸ்ரீதேவி, சுபிஷமன், ஆதவ்குமார்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: காற்றின் வழியே கானங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இது நெஞ்சில் நிறைந்தவை. ஆண்டு இயக்குனர் பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் அவன் பித்தனா. ஆர் பார்த்தசாரதி அவர்களின் இசையமைப்பில் கண்ணதாசனின் வரிகளில் உருவான பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர் தான் தோன்றிமலை, ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோசிகா ஸ்ரீ, கிரீஷ், ஜெய்தேவ்.

இயக்குனர் பி நீலகண்டன் இயக்கிய திரைப்படத்திற்கு கவிஞர் சுரதாவின் காதல் வரிகளும் கே வி மகாதேவனின் இனிமையான இசையும் தனித்துவத்தை வழங்கியிருக்கிறது. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் வெளியான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மிணி, கவின், பூபதி.

0: தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி

0: பழமை மாறாத கானங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இது நெஞ்சில் நிறைந்தவை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை கூட்டணியில் இயக்குனர் பி ஆர் பந்தலு 1962 இயக்கிய பலைபாண்டியா திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி கரிவலம் வந்த நல்லூர் கணேசன், தங்கராஜ், காமராஜ், ஆனந்த், கருப்பசாமி, மாணிக்கம். கண்ணதாசனின் வரிகளில் வெளியான இப்பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா, கே ஜமுனாராணி.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: குடைப்பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இயக்குனர் ஏ பீம்சிங் இயக்கத்தில் 1965 வெளியான சாந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. கண்ணதாசனின் கவிதை வரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் வெளியான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி, இக்பால், சித்திக் கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசான், நூருல் பாத்திமா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும்

0: தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசைக்கூட்டணியில் இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி அவர்களின் இயக்கத்தில் 1959 வெளியான திரைப்படம் தங்கப்பதுமை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜிக்கி அவர்களின் குரல்களில் வெளியான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி வெங்கடேஷ், ஜெயசுதா, தருண் விஜய், லட்சுமி பிரியா, ராஜேந்திரன்.

1965 டி ஆர் ராமண்ணா அவர்களின் இயக்கத்தில் வெளியான பணம் படைத்தவன் திரைப்பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை சோழவந்தான், பத்மா, முருகன், ஷீபா, கஜேந்திரன், சஞ்சய், அமர்நாத், ராஜேஷ். கவிஞர் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களின் குரல்களில் வெறியான இப்பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

இயக்குனர் கே விஜயன் இயக்கத்தில் 1978 வெளியான திரைப்படம் தியாகம். இளையராஜாவின் இன்னிசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள் எழுதியுள்ள இப்பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வெண்ணந்தூர் சிங்காரம்.

1960 ஆண்டு கே. சோமு அவர்களின் இயக்கத்தில் வெளியான பாவை விளக்கு திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் கே. வி. மகாதேவன். கவிஞர் ஏ. மருதகாசியின் வரிகளில் சி. எஸ். ஜெயராமன் மற்றும் பி. சுசீலா பாடியுள்ள பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் நாடார் தெரு, துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி.

இது இசையின் நீர்வீழ்ச்சி, கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. என்னங்க எல்லாரும் லஞ்சை முடிச்சிட்டிங்களா? எங்கங்க வேலை இன்னும் முடியல, ஒரே தான் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா? சரிங்க, சாப்பிட்டவங்க தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் சாப்பிடாதவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்காகவும் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

0: இசை
1: இசை பாடுமே,
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நீங்க அப்படி அனுப்பின கடிதங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த வகையில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது யாரோட தொகுப்பில் வரப்போகுதுன்னா, நாமக்கல் மாவட்டம் அத்தவம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவருடைய தொகுப்பில் தான் வரப்போகுது. சரியா சொல்லியிருந்தாங்க, வானம் அன்பு அம்மான்னு இவங்க எந்த தலைப்பில் பாடலை தொகுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை கேட்கறதுக்கு நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்களோ, அதை தர்றதுக்கு நாங்களும் அவ்வளவு ஆர்வமாக இருக்கோம். காத்திருப்போம் பிற்பகல் 3 மணி வரை கோடை பண்பலை 100.5. இதில் இப்போ நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் டோல் தமாக்கா தூல்.

0: பஞ்சாயத்து கூட போடுறது போற வீட்டு போய் சோத்த பஞ்சு குளம் வச்சு சாப்பிடுங்க வேலை வச்சு
1: போடுங்க.
2: என்னப்பா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க, என்ன எதுவும் பிரச்சனையா?
3: அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, கலக்கல் பண்ற ஆளுகிட்ட போய் பிரச்சனையை கிளப்பிட்டு வந்துட்டாங்க.
2: என்ன பிரச்சனையை கிளப்புறாங்களா?
3: அதாவதுங்கய்யா, கலக்கல்ல வித்தியாசம் கேட்கும் போதெல்லாம் அவங்க கையை பிடிச்சி வச்சிருக்காங்க.
2: ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு இருக்கு, இதுல இது வேறையா? ஏப்பா தம்பி, அவங்க கையை பிடிச்சி இழுத்தையா?
0: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
2: அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இழுத்தையாப்பா?
0: என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா?
2: ஏன் தம்பி, மாமனும் மாப்பிளையும் கலக்கல்ல இருக்கும் போது கையை பிடிச்சி இழுத்தையா?
0: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
2: ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு.
0: என்ன வாக்கியா சண்டை இருக்கு?
2: ஏயா நான் கரெக்டா பேசுறேனா?
3: சரி தங்க.
2: அவங்கள நீ கையை பிடிச்சி இழுத்ததுனால புதுசா ஊருக்குள்ள தகராறு வரும்.
0: என்ன தகராறு வரும்?
2: ஏயா நான் கரெக்டா பேசுறேனா?
3: கரெக்டுங்கய்யா.
2: ஊரை விட்டு.
0: என்ன ஊரை விட்டு?
2: வித்தியாசம் கேட்ட ஆளுகளை கையை பிடிச்சி இழுத்தையா?
0: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
2: ஏய் நான் பேசுறது உனக்கு புரியுதா? கையை பிடிச்சி இழுத்தியாடா?
0: என்ன கையை பிடிச்சி இழுத்தியாடா?
2: கையை பிடிச்சி இழுத்தியாடா? கையை பிடிச்சி இழுத்தியாடா?
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு கலக்கல் வண்ணத்தோரிகை.
0: சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.
5: ஆமாங்க, இன்னும் 1.5 மணி நேரத்துல வரப்போகுது கலக்கலான கேள்விகளோடு கலக்கல் வண்ணத்தூரிகை. நீங்களும் கலக்கலான பதில்களோடு வரப்போறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கோடை பண்பலையும் காத்துக்கிட்டே இருக்கு. வாங்க இன்று மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
6: Nalla placement, Brahmanda infrastructure, foreign language karkum vaipanu ellame top.
7: Counseling code 2612.
3: 430 irkum ketkalam Pumax balengal jettigal dryer clean vannathurigai.
8: Pumax innerwear tharamana paruthilirundu thayaragudu. Pumax innerwear best quality reasonable price.
9: பன்மொழி பாடல்களை பரவசமாய் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பன்மலை 100.5.

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். என்னங்க, தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2021 2022 கல்வியாண்டுல சுமார் 385 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ARN VR 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கொடைப்பன்மலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
5: Nalla placement, Brahmanda infrastructure, foreign language karkum vaipana ellame top.
6: Counseling code 2612.
2: 4:30 irkum kekkalam Pumax balengal jettigal dryer clean vannathurigai.
7: Pumax innerwear tharamana paruthilirundu thayaragudhu. Pumax innerwear best quality reasonable price.
8: Panmalai sollum nerum pirpagal 2:43. அன்பு நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நேவி சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி எந்த மாவட்ட நேயர்களை பாடல கேட்க அழைக்குது? கரூர் மாவட்ட நேயர்களே, உங்களைத்தான். வாருங்கள், 24 24 24 அல்லது 24 24 29 என்ற எண்களில் இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இணைந்து
5: வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
7: Nalla placement, Brahmanda infrastructure, foreign language karkum vaipanu ellame top.
8: Counseling code 2612.
5: 430 irkum ketkalam Pumax balengal jettigal dryer clean vannathurigai.
9: Pumax innerwear tharamana paruthil irundhu thayaragudhu. Pumax innerwear, best quality, reasonable price.

என்ன நேயர்களே, மதிய உணவை சாப்பிட்டவங்களுக்கு புத்துணர்ச்சியையும் சாப்பிடாதவங்களுக்கு புது எனர்ஜியையும் தந்ததா இன்றைய டோல் தமா கது. அது ரெடிமேட்டு கலை காற்றலையில் அன்பாய் வழங்கிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மகேஸ்வரி.

அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வர இருக்கிறது வண்ணத்துரிகையில் கலக்கல் கேள்வி. 100.5 நாமக்கல் மாவட்டம் அத்தமம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவர்களின் உயிரெழுத்தை படிக்கும் முன் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

உடலோடு இன்னொரு நிழலாய், சுவாசத்தோடு கூடுதல் காற்றாய், இதயத்தோடு என்றும் இணைந்தே இருக்கும் பாடல்களை ஒரு தலைப்பின் கீழ் தொகுத்து அதற்கான பொழிப்புறையோடு இணைத்து தரும் நிகழ்ச்சியாக இப்பொழுது இணைகிறது கோடை பண்பலையின்

உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவர்களின் பாடல் தொகுப்பில்.

நேயர் தனது கடிதத்தை இப்படி தொடங்கியிருக்கிறார். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் நாமக்கல் அத்தவப்பாளையம் பேபி செந்தில்குமார், கோடை பண்பலையின் அன்பான நேயர்னார். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் ஊர் ஊர் என தொடங்கும் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்

அதில் முதல் பாடல் புதுப்பட்டி பொன்னித்தாயி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கான விளக்கத்தை இப்படி சொல்லியிருக்கிறார். பகலெல்லாம் வெளிச்சம், ஒலிகளின் அதிக சப்தம், அதனால் ஊரடங்கும் நேரத்தில் உயிர் உறங்கும் சாமத்தில் தன் மன்னவனை நினைத்து அவன் வருகையை எதிர்பார்த்து இரு மங்கையர் பாடும் பாடல் இந்த பாடல்.

0: காதல் தீயை மனதிற்கு தந்த அந்த இரு குரல்கள் ஸ்வர்ணலதா, உமா ரமணன்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கொடைப்பன்மலை 5 இன்ச்சு மலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
13: கவுன்சிலிங் கோட் 2612.
9: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: நேரம் 3:13 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்த நிகழ்ச்சியோடு. அத்தப்பம்பாளையம் பேபி செந்தில்குமார் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு எனும் திரைப்படத்திலிருந்து. வெளியூர் போன மாமன் வந்ததை அறிந்த நாயகி ஊரெல்லாம் கூட்டி மாலையிடும் அந்த நாளை எண்ணி நிலா வெளிச்சத்தில் தன் காதலை பாடலாய் சொல்லும் கீதம் இது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR 3D

0: பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
2: கொடைப்பன்மலை நிற்புலி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.

0: துணிகள் டிரையர்களின் வண்ண துரிகை.
1: பூமக் சினர்வர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினர்வர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:20. நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவர்கள் ஊர் ஊரு என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த வகையில் அடுத்த பாடல் நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து. எத்தனையோ உறவுகள் தன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை உறவுகளுக்கும் அர்த்தமாய் இருப்பது அவன் மட்டுமே. அதனால்தான் உறங்கும் நேரம் கூட தனக்கான இரங்கல் நேரமாய் மாறிப்போனதோ இவளுக்கு.

மனதை தொடும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரெல்லாம் உன் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல். மைவிழி பார்வை உனக்கு, மறைந்து வாழ்வது மனதுக்கு, கண்கள் சந்திக்கிறது, இதயம் பேசுகிறது, சென்றது கண்ணுறக்கம், நெஞ்சில் நின்றது உண்மயக்கம், தினம் தேய்வதேது ஓய்வதேது உந்தன் ஞாபகம்.

0: உள்ளத்தை மீட்டி இன்பத்தை கூட்டிச் சென்ற நேரம் 3:32.
1: விண்மீன்கள் கண் சிமிட்டும் நேரமாய்
2: இந்த
1: மனங்கள் நேசிக்கும் இனிய பொழுதாய் நினைவுகளை மீட்டி எடுக்க
3: சொன்னது நீ தானா
1: மலரும் இவ்வேளையில் இமைகளுக்கு ஓய்வு கொடுக்க காத்திருக்கும் தருணம் செவிகளுக்கு இன்னிசை விருந்து படைக்கும் இந்நேரம் இனிய ராகங்களால் உங்கள் இதயத்தை வருட தினமும் இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்கு பட பாடல் வருகிறது. ஊருக்கெல்லாம் வாக்கு சொன்ன அவள் தனது வாழ்க்கைக்கான வாக்கை சொல்வதில் மட்டும் ஏன் இந்த தாமதம்?

0: காற்றலைகளில் கான அலை, இது காதுகளின் காந்த அலை. கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 3:38.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி.

0: எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இணைந்து
5: வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
5: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்
9: பூமக்ஸ் இன்னர்வேர். தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: விரலியர்,
1: கூத்தர் என்ற சொல்லின் பெண் பால்
0: அல்லது
1: பான் மகள்.
0: விரலியர்,
1: கூத்தர் என்ற சொல்லின் பெண் பால்.

சொல்லும் நேரம் 3:43. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக அத்தப்பாளையம் பி பி செந்தில்குமார் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து. அவள் பருவத்தின் தோரணம், தேடுகிறது பார்வையில் 1000 காரணம், தோழிகளின் கேலி பேச்சில் துவண்டுதான் போனது இவர்களின் காதல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட்

0: வெர்மிசெலி, அரல் சோயா சங்க்ஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நேரம் 3:49 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். ஊர் ஊரு என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பி இருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் பேபி செந்தில்குமார். இந்த தலைப்புல இன்னும் இந்த பாட்டு எப்படி வராம இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அடுத்த பாடல் அதே பாடல் தாங்க, கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. காதலுக்கு உள்ளூர் என்ன, வெளியூர் என்ன? காதலி இருக்கும் ஊரே காதலனின் சொந்த ஊர். கடலுக்கு கரை போட முடியும், ஆனால் காற்றுக்கும் காதலுக்கும் கரை போட முடியுமா?

போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

இளைஞர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஊர் ஊர் எனும் தலைப்பில் மனசை தொடும்படியான பாடல்களையும் மனத்துள்ளும்படியான பாடல்களையும் கேட்டு ரசித்தோம்ல. அந்த தலைப்பில் தொகுத்து பொழிப்புரையை இணைத்து அனுப்பி இருந்தாங்க நாமக்கல் மாவட்டம் அத்தம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5. உங்களுடைய தொகுப்பும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணுமா? அன்பு நேர்களை எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர் உயிரெழுத்து பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியில் விடை பெறுகிறேன். மகேஸ்வரி.

0: ஆண் குருவி தான் வந்து சேர்ந்தது.
1: கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து
0: ஜும் ஜுகு ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும்
2: ஜும் ஜும். 100.5 இனி வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. ரசிக்கும் முன் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 90.5
1: அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பி

0: பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்
1: நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்
2: எங்க செலக்ஷன் சரி
3: கவுன்சிலிங் கோட் 2612
1: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம் நல்ல பிளேஸ்மெண்ட் பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப் எங்க செலக்ஷன் சரி சோ நோ வரி
4: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல் கவுன்சிலிங் கோட் 2612 கான்டாக்ட் 8939808574
5: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் வண்ணத் தூரிகையில் கலக்கல் கேள்வி வித்தியாசத்தையே ரொம்ப வித்தியாசமா கேட்கிற சங்கம் வித்தியாசத்தையும் ரொம்ப வித்தியாசமா சொல்ற சங்கம் கண்டபடி கலக்கும் கலக்கல் சங்கம் கரண்டியே இல்லாமலும் கலக்கும் சங்கம் கலக்கல் சங்கத்தில் கலந்து கலக்க வரலாம் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமாக கலக்குவோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42 நிகழ்ச்சியில் கலக்கலில் கலக்கலாக மாமா ஜான் டி பிரிட்டோ கலக்கலில் பாவமாக மாப்பிள்ள ரவிச்சந்திரன்

0: நல்லா பாடிக்கிட்டு இருந்தனா உணர்ச்சி வசப்பட்டு அமுக்குனே அந்த வச்சுமா.
1: எங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு.
0: ஒண்ணு இல்லாமா கட்டிக்கலாமா?
1: என்ன கட்டிக்கலாமா? ஏற்கனவே கட்டுறது பார்த்தாதா ஏமாப்ல. அந்த அவ்வளவு ஆர்வமா அவரு வாசிக்க இருந்தேன், டக்குனு கித்தார் அத்துப்பிட்டே மாப்ள.
0: நல்ல
1: அடுத்த வாரத்துக்கு என்ன செய்யறது?
0: இல்ல அது இழுத்து நல்லா கட்டி சுதி பாத்து.
1: சரி சரி, நீங்க
0: சுதி பாத்து வைக்கிறேன். அது கேட்டேன், இப்பதான் மல்லிகைப்பூவோட வீட்டுக்கு போனேன்.
1: ஆமாப்ல,
0: திரும்ப மல்லிகைப்பூவோட வெளியில
1: வாழ்க்கையில் எனக்கு மேட்ச் ஆகல 30 வருஷமா.
0: ஆனா இதுல அவங்க கரெக்டா இருக்காங்க
1: பாத்தீங்களா? வேற மேட்ச் ஆக வேண்டிய மேட்ச் இல்ல.
0: ஆமா,
1: நைட் மேட்ச் இருக்கு.
0: நீங்க சொல்லிருக்கீங்க
1: உலக கோப்பை.
0: அப்படியா?
1: ஆமா ஆமா,
0: நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே ஏமா. அது வேற இது வேற.
1: அப்பதான் அவளை சொன்னேன்.
0: என்னன்னு
1: கனகாம்பரம் வந்து விளைச்சலே இல்ல, மல்லிகைப்பூ விலை ஜாஸ்தியா இருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் எங்கூட மல்லு கெடுக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு போது ஏத்த மாதிரி பாக்குறப்ப கதை பூட்டி ஓடி போனா
0: கடை கடைக்கிட்டேன் ஏன்னா நீ எப்படி திரும்பி வருவேன்னு
1: அவனுக்கு
0: தெரியும்.
1: அப்புறம் மனசு கேட்கலாம்ல, சரி நான் போய் எங்கேயாவது கனகாம்பரம் வாங்கிட்டு வந்துறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், ஏன்னா அது சொல்லணும்னா பூவுக்கும் பொட்டுக்கும் என்ன வித்தியாசம்
0: கேட்டு. நல்ல வேலை, பூவுக்கு பொட்டுக்கும் பொய்ப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: பூவுக்கும் பொய்ப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்
0: அப்படின்னு கேட்காம விட்டுட்டேன்.
1: ஆமா அப்பல, அவ சொல்ல மாட்டான்.

0: வந்து நம்ம பங்காளி கூப்பிடுறேன், இந்த வருவாக. வணக்கங்க.
1: அம்மா நூறு ஜகன் அனுப்புமா. வணக்கம்.
0: வாங்க.
1: யாரு?
2: என்ன
1: வித்தியாசம்?
2: பொட்டு வைத்த
1: முகமே
0: பாட்டு வைத்த முகமோ இல்ல இல்ல
2: அப்படி இருக்கு. அப்புறம் எம்ஜிஆர் பாடல் ஒண்ணு,
1: நிறைய பூரி வாங்கி
0: வச்சேன்.
1: அதாவது எனக்கு பண்ணு இல்லையா, சரி நமக்கு வந்து மாப்பிள்ளைக்கு அப்படி வச்சேன். பாதி பொரிய காணாமல
0: எங்க போச்சு?
1: பொரிய நரி திண்டு போயிருச்சு.
0: என்ன மாமா நீ,
1: அதான் மீதிய சாப்பிட்டுக்கே இந்த வரேன்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
11: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான் வெற்றி நடை போடுகிறது.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
15: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
16: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
17: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
16: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
17: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
18: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
19: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
1: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: கொஞ்சம் மிளகா தூள் போட்டு கிண்டி இருந்தேனா,
7: கொஞ்சம் போட்டு நல்லதாமா இருக்கு. ஆனா அது அவசியம் இல்லை இப்போதைக்கு, பாப்போம்.
6: ஓ, அப்படி சொல்ற. சரி மாமா,
7: சாயங்காலம் 6 மணி மேல பாப்போம்.
6: வாங்க, வணக்கங்க
7: மாப்பிள்ள. சரி, கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
8: என்ன
7: வித்தியாசம்
8: சொல்லுங்க?
7: குங்கும பொட்டின் மங்களம். பாப்போம்.
9: வணக்கம், பங்காளிக்கும் மாலை வணக்கம்.
7: தேனி
9: மாவட்டம் ஆண்டுவெட்டி வட்டம் சுத்தார்வெட்டியிலிருந்து பிச்சை மணி சொல்லுங்க மாமா.
7: பிச்சைமணி மாமா, பூவுக்கும் பொட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
9: அவ்வளவுதாங்க,
7: நாங்க அடுத்த 6 மாவட்டம் மட்டும். அடுத்த மாவட்டம் யாருங்க? அவரு
10: தேனி மாவட்டம் மாரியம்மன் கோவில் பெட்டி மாயன்.
7: மாரியம்மன் கோயில் பட்டி.
6: தேனி மாவட்டத்துல மாரியம்மன் கோயில் பட்டி எங்க
7: எங்க இருக்கு? எங்க இருக்கு? பிசி பெட்டி. சரி சரி,
10: பக்கத்துல வந்து மாரியம்மன் கோயில் பட்டி.
7: அதை சொல்லுங்க நீங்க. பூவுக்கும் பொட்டுக்கு என்ன வித்தியாசம்?
10: பூவுக்கும் பெண்கள் வீட்டின் கண்கள் அப்படின்றாங்க.
7: அதுக்கு நாங்க கேட்டதுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லையே. தேனி மாவட்டம்னா கொஞ்சம் அப்படியே நம்ம பிரிஸ்கா வரணுமா? சரி, அடுத்த 6 வாரம்
6: வராங்க.
7: ஆர்பாது
6: வணக்கங்க.
11: வணக்கம் மாமா.
7: வாங்க மாப்பிள்ள, யாரு?
11: அயன்கடை குபேந்திரன்.
7: குபேந்திரா, குபேந்திரா சொல்லுங்க. குபேந்திரா,
11: இன்னொருத்தரையும்
7: பாப்போம்.
6: வணக்கங்க.
12: அண்ணாக்கும் அம்மாக்கும் வணக்கம்.
6: யாருங்க தங்கச்சி?
12: திண்டுக்கல்ல இருந்து
6: கிரகலட்சுமி
12: பேசுறேன்.
7: பூவுக்கும் பொட்டுக்கும்
12: நெத்தியில வைக்கலாம்.
7: பூவை தலையில வைக்க முடியாது,
6: நெத்தியில வச்சா எப்படி இருக்கு?
12: தலையில வைக்கலாமா, நெத்தியில வைக்க முடியாது.
7: இப்படி அப்படி அப்படி இப்படி,
6: அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஏதாவது வித்தியாசமா புதுசா வச்சிருக்கீங்க?
7: நம்ம என்னண்டா 6 முதல்ல பாப்போம்.
6: 6
7: தூத்துக்குடி விளாத்திகுளம் மேல்மாந்தை கஜேந்திரன் ருத்ரகுமார் பிருந்தாலட்சுமி
6: இவங்க எல்லாம் சேர்ந்து.
7: ஆமா
6: ஆமா. என்ன எழுதி?
7: பூவும் பொட்டும் படம் இருக்கு. பொட்டும் பூவும் படம் இல்ல.
6: சரி,
7: பூவா தலையா?
6: பொட்டா தலையா இல்ல.
7: இல்ல, பூவை வந்து நூல்ல கட்டுவாங்க.
6: பொட்டை வந்து நூல்ல கட்ட
7: வாய்ப்பு இல்லை. ஆமா ஆமா. அப்புறம் வந்து எங்க பாத்தீங்கன்னா பூவயர் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை.
6: ஓ, பொட்டு வயர்
7: சொல்ல மாட்டாங்க,
6: சொல்ல மாட்டாங்க.
7: அப்புறம் வந்து பொட்டை வந்து நெத்திலையும் வைக்கலாம், கன்னத்திலையும் வைக்கலாம். குட்டி பாப்பாக்கு போம்ல,
6: பூவை தலையில மட்டும்தான் வைக்கணும்.
7: ஆமா ஆமா ஆமா. அப்புறம் பொட்டு டப்பா இருக்கு.
6: பூ டப்பா கிடையாது.
7: வீட்டில் உங்க அக்கா அவன் எப்படி மலுக்கட தெரியுமா? ஆமா ஆமா, இத்தனை வருஷம் போச்சு, பொட்டு தங்க இருக்கா?
6: அப்படி பூ தங்க இருக்கா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க மாமா.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அனில் பாஸ்தா,
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
12: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
13: எங்க செலக்சன் சரி?
14: கவுன்சிலிங் கோட் 2612.
15: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
16: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
15: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மாமா,
4: என்ன மாப்ள?
3: எனக்கு ஒரு சந்தேகம்.
4: என்ன மாப்ள?
3: அதாவது இந்த லவ் மேரேஜ் நல்லதா, அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா?
4: என்ன கேட்டா மேரேஜ் நல்லது இல்ல மாப்ள.
3: என்ன மாமா இப்படி சொல்லிட்ட?
4: அது டேமேஜ்க்கு வழிவகுக்கு மாப்ள.
3: அது கரெக்ட் தான். இன்னொரு சந்தேகம்,
4: மேனேஜ் பண்ண முடியாது.
3: என்ன மாமா
4: எப்படி
3: அருமையா வருது?
4: ஓ, பக்கத்துல உட்காந்துல
3: அதனால வருது.
4: சொல்லு மாப்ள.
3: அப்ப
4: இன்னொரு சந்தேகம் கேட்டியா?
3: அதான் லவ் பண்றோம்ல, அது ஃபெயிலியர் ஆகிறது நல்லதா, பாஸ் ஆகிறது என்ன, பாஸ் ஆகிறதுக்கு சக்சஸ் ஆகிறது?
4: சக்சஸ் லவ் வந்து ஃபெயிலியர் ஆனா ஒன்ன மாதிரி தாடி மட்டும் வளர்க்கணும் போதும், ஆனா சக்சஸ் ஆனா
3: சரி,
4: பொண்டாட்டியை வளர்க்கணும்,
3: ஐயோ
4: புள்ளைய வளர்க்கணும்,
3: அத்தாடி
4: வண்டி வாங்கணும்,
3: ஐயோ
4: கார் வாங்கணும், முக்கியமா பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும், நமக்கு சம்பளம் வர தேதி நமக்கு தெரியாது, என்ன பண்ண முடியும்?
3: அப்படி இருக்கும்போது ஃபெயிலியர் ஆகிறது
4: ரொம்ப நல்லது,
3: நல்ல விஷயமா இருக்கு. கொஞ்சம் பொறி வச்சிருந்தோமே.
4: என்ன மாப்ள, நம்ம இங்க பேசிக்கே இருந்தோமா? அதே நரி, சேம் நரி சாட்டு போயிடுச்சு.
3: இங்க பாரு மாமா,
4: என்ன
3: ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகமா
4: இருக்கு மாப்ள.
3: எனக்கு என்னமோ இந்த பொரிய நரி சாப்பிட்டது மாதிரியே தெரியல. நீ ஏதோ கதை,
4: இங்க உள்ள நரியை பத்தி உனக்கு தெரியாது.
3: என்னது
4: இங்க உள்ள நரியை பூராமே பொரியும் சாப்பிடும்,
3: சரி
4: பக்கத்துல டம்ள ஊதிச்சுன்னா குடிச்சு போயிடும். காப்பி டேய,
3: ஓ காப்பி டே, சரி
4: சரி மாப்ள, வியாக்கியானம் பேசல, ஓரளவுக்கு லிங்குக்கு வந்துட்டே. பொறிக்கு நரிக்கு என்ன வித்தியாசம்?
3: பொறி நரி.
4: ஆமா
3: அதானே.
4: ஆமா
3: பாரு எப்படி
4: சொல்றாரு.
3: வணக்கங்க,
4: வாங்க
3: சொல்லுங்க.
5: முருகன் கோவிலிலே செய்தியை நான் கேட்டேன். வணக்கம் மாமா.
4: என்ன செய்தி கேட்டாரு?
3: இல்ல
4: லவ் மேரேஜ் நல்லதா,
3: அரேஞ்ச் மேரேஜ் நல்லதான்னு
4: கேட்டாரு போல.
3: கேட்டிருக்காரு.
4: அத முருகன் கோயிலே கேட்கலாமா?
3: அவர்கிட்ட போய் கேட்டா
5: புங்கமத்து வந்து பாலராஜ் பேசுற மாமா.
4: சரி விஷயத்துக்கு வாங்க. பொறிக்கும் நரிக்கு என்ன வித்தியாசம்?
5: பொறி உருண்டை இருக்குது மாமா.
4: நரி உருண்டை
3: கிடையாது.
4: பொறி ஊழையிட
3: அதெல்லாம் செய்யாது.
5: பொறி ஊழையிட குள்ள நரி வங்க நரி இருக்குது மாமா.
4: குள்ள பொறி வங்க பொறி இல்ல.
3: அடுத்து
5: வங்க பொறி இல்ல மாமா.
4: பொறி
5: கடலை இருக்குது மாமா.
4: நரி கடல் இல்ல,
3: கிடையாது.
4: சூப்பர்.
5: நரி கடல் இல்ல.
4: என்னமா அடுத்த ஆள் வழி விடுங்க மாமா. வாங்க வணக்கம்.
3: வணக்கங்க
5: மாலை. வணக்கம் மாமாவுக்கும் பங்காளிக்கும், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். நீங்க?
5: நலமா இருக்கோங்க.
3: யாரு?
5: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
4: கோடமதுரை கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க.
5: சொல்லுங்க.
4: பொறிக்கும் நரிக்கும் என்ன வித்தியாசம்?
5: பொறிங்களா?
4: பொறி நரி.
3: ஆமா
4: பெண்களுக்கு
3: நரியின்
4: ஒரு பானம் தயாரிச்சிருக்கேன். சுடுதண்ணில எலும் சம்பளம் புரிஞ்சுக்காப்ல, வா குடிப்போம்.
6: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
11: வழங்கிய வண்ணத்தூரிகை
7: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
12: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
13: எங்க செலக்ஷன் சரி?
14: கவுன்சிலிங் கோட் 2612.
12: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன்?

0: இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: வணக்கம்.
6: கோயில பிரசாதமா பொறி வைப்பாங்க, நரி வைக்க முடியாது. பொறி கூட வெள்ளம் அவளு பொறிகள் எல்லாம் கலக்கலாம், நரி கூட ஒண்ணும் கலக்க முடியாது.
5: நம்மள கலக்கிட்டு போயிடும்.
6: நரி ஊழல் எடுத்து சொல்லுவாங்க.
5: அடுத்து
7: சொல்லுங்க
5: சொல்லுங்க. இந்த பொழப்பு தளப்பு எப்படி போயிட்டு இருக்கு?
7: அதான நல்லா இருக்கு.
5: சொல்லுங்க, பொறிக்கும் நரிக்கு என்ன வித்தியாசம்?
7: பொறி வச்சு பிடிப்பாங்க.
5: இனிப்பு
8: புடிச்சு பேசிடுவோம். ஏலேலோ அண்ணாத்தே, கலக்கல் கேள்வி நிகழ்ச்சியில வித்தியாசம் கேக்குறாரு. மாமா, கலக்கல் கேள்வி நிகழ்ச்சியிலே வித்தியாசம் கேக்குறாரு. வித்தியாசம் சொல்லலன்னா குத்துறாரு டப்பாங்குத்து
5: குத்தே. மாமா நல்லா இருக்கேன். மாமா பாட்டு. ஆமா ஆமா,
9: கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேல்.
5: அதான் பார்த்தோமே, அங்க
10: மணிவேல்ட்ட எழுதி வாங்கிடுறான்.
5: திருச்செங்கோட்டுல வாங்க பார்த்தோம்ல.
10: ஆமா
5: சொல்லுங்க மாப்பிள்ள.
10: திண்டுக்கல்
5: பாலகிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கிரகலட்சுமி சண்முக பிரீத்தி சந்திரன். இப்பதான் சகோதரி வந்தாங்க.
10: என்ன சொல்றாங்க?
5: அதாவது எல்லாமே அவங்க சொன்னபோது சொல்லிட்டாங்க, அடிச்சா பொறி பறக்கும்,
10: அப்படி அடிச்சா நரி பறக்கும்.
5: நரிக்கு வாலும் காலும் இருக்கு,
10: பொறிக்கு வாலும் கிடையாது காலும்
5: கிடையாது. நெருப்புல பொறி பறக்கும்,
10: நரி பறக்காது.
5: நரி வேகமா ஓடும்,
10: பொறி ஓடாது.
5: குள்ள நரி கூட்டம்னு படம் இருக்கு.
10: குள்ள பொறி கூட்டம்னு படம் இல்ல.
5: க்ளோசிங் தான் சூப்பர்.
10: என்ன
5: பொறிய பாக்கெட்ல வச்சு கொண்டு போனா
10: நரியெல்லாம் செய்ய முடியாது.
5: கட்சி அஞ்சு போயிடும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும்

0: உங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம். கால் 9996552399.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: தாங்க முடியல, அதனால வேற வழியில கழுதை நேசிச்சிடலாம்
12: கழுதைய
11: அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து
12: நேசிக்க போறேன்.
11: ஆமா,
12: சரி சரி,
11: அப்படின்னா தானே சண்டை
12: வராம.
11: இப்ப மனைவிய நேசிக்கணும்னா எந்த அளவுக்கு நேசிக்கணும்?
12: மாமியாரே சொல்லணும், என் சின்ன பொண்ணையும் நீங்களே கட்டிக்கிங்க மாப்பிள்ளு சொல்லணும்.
11: நீ வந்து யோசனை சொல்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே நான் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடைக்கு.
12: ஆனா மாப்பிள்ள, இதுக்குதான் வந்து
11: என்ன
12: பொது வாழ்க்கையை விட்டு விலக போறேன்.
11: பொது வாழ்க்கை
12: மாப்பிள்ள, யாரு ஐடியா கொடுத்தாலும் கேட்க மாறாங்க.
11: அதனால அதெல்லாம் இருக்கட்டேன். எங்க நம்ம பசுமாட்டை கொண்டு போய் அங்க வயக்காட்டுல போய் கட்டி வச்சிருக்க?
12: மாப்பிள்ள, பசு வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, அதனால கொண்டு போய் களத்து மாதிரி கட்டி வச்சிட்டேன்.
11: இப்ப கொசு தொல்லை இல்ல
12: இருக்குல்ல?
11: எங்க
12: வீட்டுக்குள்ள மொக்கா இருக்கல்ல?
11: ஓ, அப்ப எந்த வழியிலயாவது ஒரு பக்கம் இருக்கு.
12: அதனால லிங்க் வந்துருச்சு.
11: எப்படி
12: பசுவுக்கும் கொசுவுக்கும் என்ன வித்தியாசம்?
11: ஓ, இதான் வித்தியாசம்.
12: ஆமா, அப்படி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சூஸ் குடிக்கலாமா?
11: சூஸ்.
2: அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும்
13: இருக்கு.
12: வாங்க, வணக்கம்,
11: சொல்லுங்க.
14: வணக்கம் மாமா.
12: யார் மாப்பிள?
14: அதே நான் மாடு குரல் வைராக.
12: அடே எங்க அப்பா,
11: எவ்வளவு காலம் ஆயி போச்சு
14: மாமா. எவ்வளவு நாள் ஆசீர்வாதம், இன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும்.
11: பாத்தீங்களா
12: என்ன அப்ப விசேஷம்?
14: ஒரு வாரமா பெட்ல இருக்கேன்.
12: அப்படியா?
14: மாப்பிள்ள கேட்டார்ல எப்படி மனைவி நேசிக்கணும்.
12: ஓஹோ,
14: மாமியார்ல
11: சொல்லுங்க மாப்பிள்ள.
14: மனைவிங்கிறது வந்து

0: யாருக்கு கிடைக்க ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரிலாம்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பசுவுக்கும் கொசுவுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ரெண்டு பேரும் முதல்ல நல்லா இருக்கீங்க, நான் பேசினா பிஸ்க் ஆயிடுவேன்.
1: நாங்க நம்ம நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருந்தா சரிதான்.
0: வாழ்த்துக்கள். பசு காலையில எழுந்திருச்சு பசும் பால்,
1: பசும் பால் இருக்கு, கொசும் பால் இல்ல.
0: கொசு அடிக்கிறது,
1: கொசு அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. பசு அடிக்கிறது கொசு கடிச்சா நம்ம அம்மான்னு கத்துவோம், அவ்வளவுதான். சரிங்க, தேங்க்ஸ் மாப்பிள, உடம்பு பார்த்து கடுத்து ஆர்னு பாக்குறாங்க. வணக்கம், வெல்கம். குளித்தலை பாக்கியா சொல்லுங்க. கொசு பேட் கிரிக்கெட் பேட்
2: கிடையாது,
1: கொசூர் தமிழ் சொல்லி கணேசேகர் கொசூர் சூப்பர்
2: பசூர் இல்ல
3: ஒரு பயங்கரமான ஹீரோவா இருக்கிறாரு மாமா.
1: அவர் அழகுக்கு இணைய யாரு உண்டு சொல்லுங்க.
3: மாமா சொல்லுங்க மாமா.
1: பசுவுக்கும் கொசுவுக்கும் என்ன வித்தியாசம்?
3: மாமா பசு பொன் இருக்குது,
1: பசும் பொன் படம் இருக்கு. இனிய தமிழ் மக்கள்,
3: பால் இருக்குது,
1: பசும் பால் சரி.
3: அப்புறம் மாமா நம்ம தமிழ் சோலை, தமிழ் சோலை கணேசன் ஒரு கொசூர்னு ஒண்ணு இருக்கு,
1: அது இப்பதான பாக்கியா சொல்லுச்சு. சரி,
3: அப்புறம் மாமா கொசு வலை இருக்குது மாமா,
1: கொசு வலை அதுவும் பாக்கியா சொல்லிருச்சு. சரி, நானு எல்லாமே சொன்ன போல வரனால நாங்க இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரோம். வாங்க, வணக்கம். யாரு?
4: வணக்கம் மாமா.
1: சொல்லுங்க மாப்பிள்ள, எந்த ஊர், யாரு?
4: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலையிலிருந்து எப்பவுமே கிடைச்சு பேசுறேன் மாமா.
1: மாப்பிள்ள அங்க இரும்பாலையில உட்காந்துருங்க, இந்த பக்கம் வந்தானா?
2: வணக்கம்.
1: ப்ளீஸ் கம்.
2: வந்துட்டாங்க மாமா.
1: யாரு
2: இந்த? யார் இந்த?
1: தீர்ந்து முடிஞ்சு போச்சு. யாரு
4: மாமா? வணக்கம.
1: வணக்கம். ஏசி ஏசி ஏசி
2: செந்தில் குமார்.
1: பார்த்து ஒரு வாரம் தானே ஆகுது.
2: ஆமா மாமா. என்ன
1: மாப்பிள்ள, என்னை நாமக்கல் திருச்செங்கோட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பைக்ல கூட்டி வந்தாரு.
2: அப்படியா?
1: என்ன அருமையா,
2: நல்லா பைக் ஓட்டுறாரு,
1: சூப்பரா ஓட்டுறாரு. இப்ப ஓட்டுங்க.
2: இல்ல
1: பதில பதில
2: சொல்லுங்க.
1: குடிக்கிறேன்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: அவர்களுக்கும் பங்காளி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர். எப்படி மாமா?
1: எங்க வரவே இல்ல மாப்பிள, ஸ்டேஜ் பக்கம்.
10: மாமா வர முடியாது, சொல்லல மாமா, அதெல்லாம் வர முடியல.
1: ஓகே சொல்லுங்க. பசுவுக்கும் கொசுவுக்கும் என்ன வித்தியாசம்?
10: மாமா அதே க்வெஸ்சன் தான் இருக்குங்களா?

0: மணவாடி கிராம பாட்டு பாடல பெருமாள்பட்டி மணிவேல் கீதா தரணிஸ் ஆதித்ய ஸ்ரீவர்ஷன்
1: எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
0: அவங்க சொன்னது பூரா பசுபதி பேர் இருக்கு,
1: கொசுபதி கிடையாது,
0: பசுபதி பாளையம் ஊர் இருக்கு,
1: கொசுபதி பாளையம் கிடையாது,
0: பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க,
1: கொசுமரத்தாணி போல
0: பசுவ கூட்டுக்கு போய் மேய்ச்சல் கூடலாம்,
1: கொசுவெல்லாம் கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போக முடியாது,
0: கொசு முட்டை போடும்,
1: பசு முட்டை போடாது
0: மாப்பிள. அடுத்து பசுவை கட்டி போடலாம்,
1: கொசுவை கட்டி போட முடியாது மாமா.
0: ஓகே ஓகே ஓகே.
1: சரிங்க.

உறுதியா உண்டு.

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. கலக்கல் கேள்விகளோடும் கலகலப்பான பதில்களோடும் கரண்டு இல்லாமல் கலக்கி சென்றது இன்றைய கலக்கல் கேள்வி வண்ணத்தோரிகை. கலக்கலில் இதுவரை உங்களோடு கைகுலுக்கினார்கள் மாமா ஜான் டி பிரிட்டோ, மாப்ள ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன். தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜஹான், கணினியாக்கம் யுவபாலா, நூறு.5 இடைக்கால இன்ப சந்தங்கள் உங்கள் நெஞ்சங்களை சொந்தம் கொண்டாட வருகின்றன. சித்திர செவ்வானத்தில் ரசிக்கும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட்

வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

செவ்வானம் பூத்த மாலை, தென்றிலும் இசையை சுமந்து வரும் வேளை, நினைவுகள் சிறகடித்து பறக்கும் நேரமாய், இதயங்கள் மெல்லிசையில் நனைந்து மகிழ, கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட்.

0: வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
6: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: நேரம் மாலை 5:12. கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். சித்திர செவ்வானம். மலையோரத்தில் பூத்த பூவிற்கு சாரல் வந்து தாளாட்டு பாட மண்ணோட வாசமும் மனசோட நேசமும் சேர்ந்து சொல்கிறது இவர்களின் கிராமத்து காதலை.

0: பந்தாட்டம். இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: அண்ணே
1: தம்பி என்னே இன்னொருத்தர் குறையிறாரு.
0: அது வேற ஒன்றும் இல்லை, நாளைக்கு இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கு மேட்ச் இருக்கா, கருத்து கணிப்பு கேட்டு வரேன்னு போயிருக்காரு.
1: ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறீங்க, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிறேன்.
0: அதே தான் அதே தான்.
1: சரி, இன்றைக்கி என்ன பேசுகிற? இன்றைக்கி மேட்ச் நடக்கலை, நேற்று மேட்ச் இல்லை.
0: சரி, மேட்சுக்குள்ளே இருக்கிறத இந்த பழைய விஷயங்கள் புதிய விஷயங்கள் அதை பற்றி பேசலாமா?
1: ஓஹோ, சும்மா ஒரு மீல் பார்வை.
0: அதே தான் அதே தான்
1: பேசலாம் பேசலாம். நேற்று விட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம்
0: ஆரம்பிச்சிருவோனே.
1: ஆ சொல்லு, என்ன சொல்ல வர சொல்லு, கேட்போம்.
0: முதல்ல பார்த்தீங்கன்னா கோல் லீடிங்கில் யார் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பேசிடலாம். கிலியன் இம்பாப்பே தான் ஃப்ரான்ஸ் அணியோட கிலியன் இம்பாப்பே கேப்டன். அவர் தான் வந்து 8 கோல் அடித்து முதல் நிலைமையில் இருக்கார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி, அவரும் ஈக்குவலாக தான் இருக்கார். ஆசிஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த மேட்ச் நடந்தால் தெரியும் நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் இதில் யாருக்கு அந்த கோல்டன் பூட் கிடைக்கும் அப்படின்றது.
1: ரெண்டாவது இடத்துல எர்லிங் ஹாலாண்ட் இருந்தார், அவரோட நார்வே அணி டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால் அவருக்கு முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு மங்கிருச்சு இல்லை, மொத்தமாகவே இல்லை. அடுத்து மூணாவது இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, ஹாரி கேனும் ஜூட் பெலிங்காம், இங்கிலாந்தோட ரெண்டு வீரர்கள். இவங்க வந்து தலா 6-6 கோல் போட்டு மூணாவது இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை அடுத்த மேட்சில் மெஸ்ஸி எதுவும் கோல் போடாமல் இவங்க ஆளுக்கு ஒரு 3-3 கோல் போட்டாங்கன்னா 9 கோல் கணக்கில் முன்னேறிக்கு வந்துடுவாங்க. கோல்டன் போட்டு ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மைக்கேல் ஒயர்சாபால், 5 கோலை போட்டு ஸ்பெயின் அணியை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டின வரை இவர் தான். இவரும் அந்த ரேஸில் இருக்கார், ஏன்னா இவருக்கு இன்னொரு மேட்ச் இருக்குல்ல, அதனால் இவர் எத்தனை கோல் போடுவார்ன்றதுன்னு தெரில. அதனால் இதை வச்சு இவரும் இந்த கோல்டன் பூட்டுக்கான பந்தயத்தில் இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து கோலை போட்டுருந்தவங்களை பற்றியே பேசியிருந்தா எப்படி கோலுக்கு அசிஸ்ட் பண்ணவங்கள பற்றி சொல்லணும்ல.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: இந்த வேர்ல்டு கப்பில் வந்து ஃப்ரான்ஸ் அணியோட மைக்கேல் ஒலிசா தான் 5 கோல் அசிஸ்டோட முதல் இடத்துல இருக்கார். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த சாதனை இதுக்கு முன்னாடி வந்து பீலே வச்சுருந்தார். 1970 பீலே 6 அசிஸ்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் மரடோனா 1986 5 அசிஸ்ட் பண்ணியிருந்தார். இப்படி பெரிய பெரிய ஜாம்பவன்களோட லிஸ்ட்டில் இவர் பேரும் வந்திருக்கு. இவருக்கு இவங்களை முந்திரக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மூணாவது இடத்துக்கான போட்டி நடக்க போகுது நாளைக்கு. அதில் இவர் ஏதாச்சும் ஒரு 2 அசிஸ்ட்டை கொடுத்தார்னா அந்த பீலே மரடோனா அப்படின்ற ஜாம்பவான்களோட சாதனையை முறியடித்து இந்த அசிஸ்ட்ன்ற கணக்கில் முதல் இடத்துக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தோன்னா கோல் மழை பொழிஞ்சிருக்கு. மொத்தம் இந்த 2026 வேர்ல்டு கப்பில் 297 கோல் போட்டிருக்காங்க மொத்தம் 102 மேட்சில். இதுக்கு முன்னாடி அதிகபட்ச கோல் எண்ணிக்கைனா அது 2022 கத்தாரில் நடந்த உலகக்கோப்பையில் 172 கோல் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து வெறும் 64 மேட்ச் தான் விளாண்டுருந்தாங்க, அவங்க மொத்த மேட்ச்சே 64 தான். அப்போ வெறும் 36 அணிகள் தானே விளாண்டுச்சு, அதனால் வெறும் 64 மேட்ச்களில் 172 கோல் போட்டிருந்தாங்க. அடுத்து பிரேசிலில் விளாண்ட 2014 வேர்ல்டு கப்பில் 171 கோல் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து குரூப் ஸ்டேஜ்லேயே இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க 2026. அதுக்கு காரணம் பல அணிகள் குரூப், அதை எப்படி சொல்கிற, குரூப் ஸ்டேஜ்லேயே 6 கோல் 5 கோல் அந்த மாதிரி தாராளமாக கோல் மழையை பொழிஞ்சாங்க, டிஃபெண்டர்களால் ஒன்றும் பண்ண முடியலை. இது ஒரு கோலர்களுக்கான ஒரு போட்டினே சொல்லலாம். அந்த கிரிக்கெட்டில் எப்படி பவுலர்களுக்கான பிச்சு பேட்ஸ்மேனுக்கான பிச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த அமெரிக்கா கனடாலாம் வந்து கோல் போடுறதுக்கு எளிமையான ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.

0: ஆரம்பிக்கிறது முன்னாடி சொன்னாங்க இதெல்லாம் பெருசாக யாரும் எடுத்துக்கல, ஆனால் இப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்றது இப்போ தான் தெரியுது. ஏன்னா வெறும் 171 கோலை வந்து வெறும் 173 கோல் வந்து 58வது மேட்ச்லேயே போட்டாங்க. அப்போ வெறும் 58 மேட்ச்சில் 173 கோல் போடுறதுலாம் ஒரு குரூப் ஸ்டேஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த சாதனையை படைச்சிருக்கு இந்த 2026 உலகக்கோப்பை. இதில் முக்கியமாக அதிகமாக கோல் போட்டது யாருன்னா ஜெர்மனியும் குரோசியாவும் விளாண்ட ஒரு மேட்ச்சில் வந்து 8 கோல் பதிவாச்சு. இதில் ஜெர்மனி வந்து 7 கோலும் குரோசியா வந்து ஒரு கோலும் போட்டிருந்தாங்க. மொத்தம் அந்த மேட்ச் தான் அதிகமான கோல் எண்ணிக்கை அடிக்கப்பட்ட ஒரு மேட்ச்.
1: அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்குது, என்ன அப்படின்னா உலகக்கோப்பையில் ஃபீஃபா அன்னைக்கு வந்து எப்பயுமே ஜெயிக்கிறவங்களுக்கு தங்க பதக்கம் மட்டும் தான் தருவாங்க. இந்த தடவை என்ன செய்கிறாங்க, மோதிரமும் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்காங்க ஜெயிக்கிற அன்னைக்கு. ஆமாம், நானே தான் பார்த்தேன் என்ன மோதிரம்லாம் தராங்கன்னு. கடைசியில் பார்த்தா சாம்பியன் மோதிரம் அப்படின்னு சொல்லி தராங்களாம்.
0: உங்கள் ஊரில் மோதிரம்லாம் போடுவாங்களா?
1: போடுவாங்க போல ஏதோ. அப்புறம் வேறு எதுவும் தகவல் இருக்கானே இன்னைக்கு?
0: தகவல்னால் வேறு என்ன சொல்கிறது, நேற்று எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். இங்கிலாந்தை பற்றி பேசணும், ஜெர்மனி இவங்களை பற்றிலாம் பேசணும். அப்போ இந்த நாடுகளை பற்றி பேசலாட்டி ஃபிஃபா கோச்சுக்கும். ஏன்னா

0: பார்த்தா சாம்பியன் மோதிரம் அப்படின்னு சொல்லி தராங்களாம்.
1: உங்கள் ஊரில் மோதிரம்லாம் போடுவாங்களா?
0: போடுவாங்க போல ஏதோ. அப்புறம் வேறு எதாவது தகவல் இருக்கானே இன்னைக்கு?
1: தகவல்னால் வேறு என்ன சொல்கிறது, நேற்று எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். இங்கிலாந்தை பற்றி பேசணும், ஜெர்மனி இவங்களை பற்றிலாம் பேசணும். அப்போ இந்த நாடுகளை பற்றி பேசலாட்டி ஃபிஃபா கோச்சுக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஜாமான்களை மட்டுமே பேசிட்டு அப்படி யாருக்குமே தெரியாமல் ஒரு புத்துக்குள்ள ஒரு ஈசல் வந்த மாதிரி ஒரு அணி வந்துச்சு. அதுங்க தான் குரோசியா. இப்போ சொன்னேன்ல, குரோசியாவுக்கும் ஜெர்மனிக்கு நடந்த மேட்சை பற்றிலாம் பேசணும். அந்த குரோசியாவை பற்றி சொல்லணும். அந்த நாடு பார்த்தீங்கன்னா வெறும் 156,000 தான் மக்கள் தொகை. இதை நம்ம ஊரோட கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்ம திண்டுக்கல் நகரத்தோட ரொம்ப மக்கள் தொகை கம்மி. நம்ம ஊரில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகை கம்மியான ஒரு நாடு தான் குரோசியா. வெறும் 156,000. இது வந்து ஒரு கரீபியன் தீவு நாடு. இவங்க வந்து பரப்பளவுலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி மிக சிறிய நாடு. உலகக்கோப்பைக்கு பங்கு பெறுறது இதுதான் முதல் முறை. இவ்வளோ சிறிய நாடு. இதுக்கு முன்னாடி இந்த பட்டம் வந்து ஐஸ்லாந்துகிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க அதை முறியடிச்சிட்டு இந்த இதில் வந்திருக்காங்க. இவங்க விளாண்டதுமே நல்ல ஒரு அருமையான போட்டிகளாக இருந்துச்சு. ஏன்னா ஜெர்மனி, ஈக்குவடார், ஐவரி கோஸ்ட் என்ற பலம் வாய்ந்த அணிகளோட தான் இவங்களை குரூப்பில் போட்டிருந்தாங்க. இ குரூப்பில் இவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. ஆனால் பெருசாக இவங்களால் சாதிக்க முடியலை. இருந்தாலும் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ப்ளூ வேவ் அப்படின்னு எல்லோரும் செல்லமாக அழைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டாக மாறின ஒரு அணி. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப்போட எல்லாரோட ஃபேவரெட்டு ஒரே நாளில் ஓஹோனா இருந்த ஒரு அணினா அது கேப்வெர்டே. ஒரு வேர்ல்டு கப் அந்த ப்ளூ சார்ட்ஸ்னு அழைக்கப்போகிற ஆப்பிரிக்கா நாடு. இவங்களோட மக்கள் தொகை வெறும் 5.5 லட்சம் தான். இதை கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம மதுரை சிட்டியோட கம்மி தான். மதுரையில் 15 லட்சம்.
0: இது பாதி கூட வராது.
1: இது பாதி இல்லை, மூணில் ஒரு பங்கு கூட வரல. வெறும் 5 லட்சம். இவங்க வந்து இவங்களும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஜாம்பமான அணிகளானு யார் யாருன்னு பார்த்தா உருகுவே, ஸ்பெயின் இந்த மாதிரி அணிகளோட போட்டாங்க. யார் கூடயுமே தோக்கலை குரூப் ஸ்டேஜில். மூணு போட்டி விளாண்டாங்க, மூணு பேச்சுமே ட்ரா. இந்த மாதிரி சாதனைகள்லாம் பெரிய பெரிய ஜாமவானுக்கு கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு கிடச்சிச்சு. கேப்பர்டேக்கு செம்மையாக விளாண்டாங்க. அப்புறம் இந்த மேட்ச்சில் இவங்களோட அந்த கோல் கீப்பர் பற்றி தெரியல. ஒரே நாளில் 1.5 கோடி ஃபாலோவர்ஸை சமூக
0: அது வயசானவராக இருந்தாலும் நான் வயசானவனால் எடுக்க மாட்டேன், எல்லா பாலையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்தார்ல. இந்த 40 வயசில்
1: விளாண்ட மனுஷன் ஒரே நாளில் ஒபாமாக்கு ஈக்குவலாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆனார் இவங்களோட கோல் கீப்பர். அடுத்து என்ன சொல்றது, மீதி நாளைக்கு சொல்லிடுவோம்.
0: ஆமாண்ணே, நாளைக்கு மேட்ச் இல்ல, நம்மளும் போய் கடத்து கணிப்பை கேட்டு வந்துருவோமா?
1: அண்ணே அங்கதான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: நம்ம போய் தேடிட்டு வந்துருவோம் பேசாம.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: எல்லாத்திலையும்
4: ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

இடைக்கால கீதங்களை செவிக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இளமையில் தொடங்கிய இவர்களின் காதல் முதுமையிலும் தொடர வேண்டும் என்று தன் காதலை செம்பருத்தி பூவிடம் தூதாக சொல்கிறான் காதலன்.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம். இளமை பேசுகிறது. அஞ்சு கேஜம் காஞ்சிப்பட்டு என்று அவளின் அழகை ரசிக்கும் அவன் பார்வையும், பஞ்சு மிட்டாய் கண்ணம் தொட்டு என்று தன் வெட்கத்தை இனிய சிரிப்பால் மறைக்கும் அவளின் மனமும் சொல்கிறது இவளின் காதலை.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா தமிழ்லயே விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில் தொடர்ச்சி. விக்ரமனை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த பொன்னன் குள்ளனிடம் தானும் காளையின் பக்தன் என்று கூறவே, விக்ரமனை சக்கரவர்த்தியின் மகளும் மகனும் பல்லக்கில் ஏற்றிச் சென்ற தகவலை தந்தான். இனி பொன்னன் அவனை பார்த்து, என்ன யோசிக்கிறேனா? உன்னை எப்படி காளிக்கு பலி கொடுப்பது என்றுதான் யோசிக்கிறேன் என்று கூறி கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீசி எறிந்தான். குள்ளன் அப்போது முன்னம் விக்ரமன் கத்தியை ஓங்கியவுடன் செய்ததை போல் வாயை குவித்து கொண்டு தீர்க்கமான ஒரு கூச்சலை கிளப்பினான். அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் எடுத்தது. அங்கிருந்து அவன் ஒரே ஓட்டமாக உறையூர் சாலையை நோக்கி ஓடத் தொடங்கினான். அந்த காட்டாற்றங்கரையிலிருந்து சுமார் காத தூரத்தில் இருந்த பராந்தகபுரம் என்னும் ஊரை பொன்னன் அடைந்த போது இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலிருக்கும்.

ஆனால் அங்கே தீவர்த்தி வெளிச்சமும் வாத்திய முழக்கமுமாய் ஏக தடபுடலாய் இருந்தது. பொன்னன் என்னவென்று விசாரித்த போது சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் திருக்குமாரியும் விஜயம் செய்திருப்பதாகவும் அவர்களுக்கு வரவேற்பு உபச்சாரங்கள் அவ்வூர் கோவிலில் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக ஊருக்கு வெளியே கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிந்து கொண்டான். அவர்கள் ஆலயத்தில் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய சோதனையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பொன்னன் விரைந்து சென்றான். ஊரைச் சேர்ந்தாற்போல் ஒரு மைதானத்தில் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. யுவராஜா மகேந்திரனும் குந்தவி தேவியும் கோவிலுக்கு போயிருந்தபடியால் இங்கே அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை. சில காவல்காரர்கள் மட்டும் அங்கும் இங்கும் நின்றார்கள். பணிப்பெண்களும் ஏவலாளர்களும் கூடாரங்களுக்குள் படுக்கை விரித்தல் முதலிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மைதானத்தின் ஒரு புறத்தில் கிழுவை செடிகளால் ஆன உயரமான வேலி அமைந்திருந்தது. அந்த வேலி ஓரமாக பொன்னன் சென்றான். ஓரிடத்தில் இரண்டு பணிப்பெண்கள் வம்பு பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. ஏண்டி மரகதம், திருவெண்ணை நல்லூரில் போய் இரவு தங்குவதற்காக அல்லவா ஏற்பாடு இருந்தது? இங்கே எதற்காக தங்கி இருக்கிறோம் என்று ஒருத்தி கேட்டாள். உனக்கு தெரியாதா என்ன? வைத்தியர் சொன்னாராம், நோயாளிக்கு அமைதி வேண்டுமென்று. பல்லக்கிலே நெடுந்தூரம் தூக்கி கொண்டு போனால் அவரது உடம்பு நெகிழ்ந்து கொள்ளலாம் என்றாராம், அதற்காகத்தான் என்றாள். ஆமாண்டி, அது யாரடி? அப்பேற்பட்ட நோயாளி, அவனுக்காக இவ்வளவு தடபுடல் படுகிறதே என்று கேட்டாள். அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்த ரத்தின வியாபாரியாம், தேவசேனன் என்று பெயராம். மாமல்லபுரத்து வீதியில் நமது தேவியை பார்த்தானாம். உறையூரில் இருக்கும் தன் தாயாரை பார்க்கப் போவதாக சொன்னானாம். அவன் அந்த ஆற்றங்கரை மண்டபத்தில் அனாதையாய் கிடக்கவே தேவி அவனை நம்மோடு உறையூருக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று பல்லக்கில் ஏற்றிக்கொண்டாள் என்றாள். அடி மரகதம், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதடி என்றாள் ஒருத்தி. என்ன மர்மம் என்று கேட்டாள் மற்றவள். கட்டாயம் இருக்கிறது, இல்லாவிட்டால் வழியில் அனாதையாய் கிடந்தவனுக்கு இப்படி ராஜ வைத்தியமும் ராஜோபசார

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:45. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். உசுரே உனக்காகத்தான் என்று தன் காதலை சொல்கிறான் காதலன். அந்த காதல் உயிரோடு கலந்த உறவு என்று தன் காதலை வெளிப்படுத்துகிறாள் தலைவி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால மெட்டுகளால் செவிக்கு இதம் சேர்த்து நிறைவு பெறுகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடலோர மாவட்டமான நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கம், தொன்மையான சோழர்கால துறைமுகம் மற்றும் நீண்ட கடற்கரை ஆகியவற்றிற்கு புகழ்பெற்ற நகரம். மூன்று முக்கிய மதங்களின் புனித தலங்களை கொண்டு மத நல்லிணத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது. நாகப்பட்டின நகரத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது நெல்லிக்கடை மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது, உலக புகழ் வாய்ந்தது. கருவறையில் அம்மன் சுமார் 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். 4 கரங்களில் டமருகம், பாசம், கத்தி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி பக்தர்களுக்கு அம்மன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். வருடத்திற்கு ஒருமுறை இந்த அம்மனுக்கு தைலக்காப்பு சாத்தப்படுகிறது. பெரிய அம்மனுக்கு தைலக்காப்பும் உற்சவ அம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இங்குள்ள மாரியம்மன் போலவே எல்லையம்மன் தனி விமானத்துடன் கூடிய கருவறையில் 4 திருக்கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி 5 தலை நாகம் படம் எடுத்து குடைபிடிக்க வீராசனத்தில் அமர்ந்தபடி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்.

0: எனக்கு நெல் வேண்டும், கொஞ்சம் அளந்து கொடுங்கள் என கேட்டுள்ளார். கடைக்காரர் நெல்லை அளந்து எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்கையில் அந்த பெண் மறைந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கடைக்காரர் அந்த பெண்ணை மறுபடியும் பார்க்க ஆசை கொண்டார். அன்றிரவு கனவில் தோன்றிய அம்மன், பெண் வடிவில் வந்தது நானே. புற்றுக்கு அருகில் ஒரு கோயில் கட்டினால் அங்கே எழுந்தருளி இந்த ஊரை காப்பேன் என்று சொல்ல அதை ஊர் மக்களிடம் தெரிவித்தார் பெரிய நாகாத்தம்மாள். ஊர் மக்களும் ஏற்று அதே இடத்தில் கோயில் அமைத்து கோயிலுக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் என்னும் திருநாமம் சூட்டி வழிபட்டு வந்தனர். தொடர்ந்து அதே இடத்தில் சிறிய கோயிலாகவும் அமைக்கப்பட்டது. நெல்லுக்கடை மாரியம்மனிடம் வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நடராஜர், காத்தவராயன், பெரியாச்சி அம்மன், ஐயனார், செல்ல பிள்ளையார், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கப்பல் பிள்ளையார், துர்க்கையம்மன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நடக்கும் திருவிழாக்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சித்திரை பெருந்திருவிழா. இது தேரோட்டத்துடன் கூடிய செடல் உற்சவம். அன்றைய தினத்தில்தான் காத்தவராய சுவாமியையும் மாரியம்மனையும் உளமாற பிரார்த்தனை செய்து குழந்தைகளை செடல் சுற்ற அனுப்பி வைப்பார்கள். செடல் சுற்றி வந்த குழந்தைகளை நோய்கள் தாக்காது என்பது நம்பிக்கை. மாவிளக்கு ஏற்றுதல், வேப்பிலை காவடி, இளநீர் காவடி, பால்குடம் என பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை பல்வேறு முறைகளில் செலுத்துகின்றனர். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, மார்கழி திருவாதிரை போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இங்கே நடைபெறுகின்றன. வேண்டியதை வேண்டியபடி அருளும் நெல்லுக்கடை மாரியம்மன் நம் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றட்டும். இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த நினைவு நாளை அவங்க கொண்டாடினது ரொம்ப வியப்புக்கு உள்ளாக்குச்சு. எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை பூரா ஒரு நிமிஷம் ஃபெயிலியர் பண்ணாங்க. ஃபெயிலியர் பண்ணிட்டு பிறகு ஒரு வினாடி கழித்து அந்த ஸ்க்ரீனில் அழகான சொற்களோடு வந்தது. இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை உருவாக்கினார், உலகம் ஒளிமயமானது. அவரை நாம் நினைக்கிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இப்போ 1300வது முறை இவர் கண்டுபிடிச்சார்னா, அந்த 1299 முறை அவர் பட்ட பாட்டிருக்கு பாருங்க. இப்போ நமக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், 1200ங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கலாம். 8வது முறை 9வது முறை நம்ம ஒத்துக்கிறோமா? இதை இல்லை. இப்போ இந்த ராசி இல்லை மற்றது மாதிரி நம்ம நினச்சிருந்தோம்னா தொடர்ந்து செய்ய முடியுமா? முடியாது. இப்போ இன்னொன்று ஆச்சரியத்தை பாருங்க, ஒருத்தன் 9 முறை கீழே விழுந்து 10வது முறையும் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அப்போ இத்தனை முறை விழுந்து எந்திரிச்சிட்டமே அப்படின்னு கொஞ்சம் வருந்துறான். பூமியை பார்த்து கேட்டானா, நான் வந்து 9 முறை விழுந்துட்டேன்னு நீ வருத்தப்பட்டியா அப்படின்னு கேட்டானா பூமியை. சொல்லுது, இல்லை இல்லை, நீ 9 முறை விழுந்தாலும் 10வது முறை எழுந்தா அல்லவா, அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். என்னன்னா, அந்த வெற்றிகளுக்காக காத்திருக்க வைக்கணும். என்னுடைய நண்பர் அவர் ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார். அதில் ரொம்ப அழகான கவிதைகளை பாசிட்டிவாக கொடுக்குறார். அதாவது நீங்கள் நேர்முக சிந்தனையாக இருந்தால் நல்லது. எப்படி அப்படின்னா, ஒரு வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் சறுக்கு விளையாடுறதை பற்றி ஒரு கவிதை வருது. எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம். அப்போ ஒரு குழந்தை ஓடிப்போய் என்ன பண்ணுது, வாத்தியாரை பார்த்து கேட்குது, சறுக்குன்னா என்ன? சறுக்கு ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு கேட்குது. இல்லை இப்படி கூட வைக்கலாம், வாழ்க்கைன்னா என்ன? ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு அந்த குழந்தை போய் கேட்குது. அதுக்கு அவர் சொன்னார், வாழ்க்கைன்னா ஏறி ஏறி சறுக்கிறது இல்லை, சறுக்க

0: இருக்க ஏறது அப்படின்னார். எதெல்லாம் சிறப்பு அப்படின்னா, வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுப்பது ரொம்ப சிறப்பு. தோல்வி அடைஞ்சா என்ன செய்யறது, ஒரு கேள்வி கேட்கிறோம். உடனே அந்த தோல்வி அடைஞ்ச உடனே இனி நான் வாழ்க்கையில் லாயக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மரம் வெட்டுறப்ப ஒவ்வொரு வெட்டிலையும் அந்த மரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் தோணுது. 59 வெட்டு 60வது வெட்டில் அந்த மரம் கீழே விழுகுது அப்படின்னா, அந்த முதல் வெட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கப்படாது. இப்படி கூட வைங்களேன், ஒருத்தன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனான், சாப்பிட போனப்போ முதல்ல 2 இட்லி தின்னா பசி அடங்கலை, 2 தோசை பசி அடங்கலை, பூரி நடக்கலை, எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ஒரு ஆமாவோட வாங்கி சாப்பிட்டான், கப்புன்னு வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்போ எதனால் வயிறு நிறைஞ்சதுன்னா, அவன் ஏற்கனவே ஒவ்வொரு பொருளாக சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான், அது மேலே மேலே மேலே மேலே வந்து வடையோடு நிப்பாட்டிருந்திருக்கான். அப்போ இந்த 60வது வெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்க, 59 வெட்டு வந்து நம்முடைய அந்த வெட்டப்பட்டது வந்து வெட்டியான வெட்டானா இல்லை, 59 வெட்டுக்கு பிறகுதான் 60வது வெட்டுக்கு பயன்பாடு இருக்கு. அது மாதிரி நாம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிற போது சிறு தோல்வி, சிறு அவமானம், சிறு சங்கடங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதை தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி நாம் வெற்றி பெறுறது தான் முக்கியமான ஒன்று. இப்போ அறிவியலில் பார்க்குறோம், அதே மாதிரி விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற போது இதே மாதிரி இருக்குது. இன்னும் இலக்கிய உலகில் வாழ்ந்துருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா இதே மாதிரி உண்டு. வறுமை தடையாக இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே முயற்சி வந்து கட்டாயமாக கை கொடுக்குங்கிறது நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறோம். என்னால் முடியுமா அப்படின்னு சிலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் எப்படி இதை சாதிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க, எனக்கு இந்த திறமை இருக்கா அப்படிங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. விவேகானந்தத்தை கேட்டபோது இந்த உலகத்தில் முட்டாள்கள்னு இருக்கவே முடியாது அப்படின்னார் அவர். எல்லாருக்கும் எல்லா சக்தியும் இருக்கிறது, ஒருங்கு திரண்டால் அதை சாதிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமணிகள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், DNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
11: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80%

0: மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: PM ஜெய். अब गरीबों की जाय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சம்புவரையர் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆதித்த கரிகாலன் பயணப்பட்டு கொண்டிருந்தான். போகும்போது வழியிலே பாட்டனும் பேரனும் இறங்கி பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த கூட்டத்திலே தன் பேரன் ஆதித்த கரிகாலன் கலந்து கொள்வதில் தனக்கு சற்று அச்சம் இருப்பதாக அவர் ஆதித்த கரிகாலனிடம் தெரிவிக்கிறார். அதற்கு ஆதித்த கரிகாலன் மேலே தொடர்கிறான். தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையினால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன்.
1: இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன்.
0: சம்புவரையர் மகள் அப்படியெல்லாம் ஜாலவித்தையில் தேர்ந்தவள் என்று நான் கேள்விப்படவில்லை தாத்தா. ஆண் மக்கள் முன்னால் வருவதற்கே அஞ்சக்கூடிய பெண்ணாம் அவள். கந்தமாறன் சொல்லியிருக்கிறான், நானும் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு தாய் தந்தைய சம்மதமில்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டேன். உங்களுடைய பழங்குடியில் பிறந்த 2 பெண்கள் இன்னும் மனமாகாமல் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாய் தெரியும்.
1: ஆதித்தா, அதை பற்றிய சிந்தனை எனக்கில்லை. என் மூத்த மகனுடைய பெண்கள் 2 பேர் திருமண பிராயம் வந்தவர்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் அவர்களை உன்கழுத்தில் கட்டும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. ஏற்கனவே சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் என் மீது பொறாமையும் பகைமையும் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வேறு சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக சம்புவரையர் மகளையே நீ கட்டி கொண்டால் நான் ஒருவாறு திருப்தி அடைவேன். எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது, உடல் தளர்ந்து விட்டது, சில சமயம் உள்ளமும் நெகிழ்ந்து விடுகிறது. மறுபடியும் என் அருமை பேரனை காண மாட்டேனோ? இதுதான் உன்னை நான் பார்ப்பது கடைசி முறையோ என்றெல்லாம் சில சமயம் எள்ளிக்கொள்ளுகிறேன். இனிமேல் என்னால் உனக்கு உதவி எதுவும் இல்லை. புதிய சிநேகிதர்கள் சிலர் உனக்கு அவசியம் வேண்டும். உன் விஷயத்தில் சிரத்தை கொள்ளக்கூடியவர்கள் வேண்டும். ஆகையால் சம்புவரையர் மகளை நீ மணந்து கொண்டால் நான் உண்மையில் மகிழ்ச்சியே அடைவேன்.
0: தாத்தா, உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட அதை நான் செய்ய முடியாது. சம்புவரையர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாகப் போவது அவருடைய சிநேகத்தை விரும்பியும் அல்ல, அவர் மகளை மனம் புரியவும் அல்ல. நீங்கள் அது பற்றி நிம்மதியாயிருக்கலாம்.
1: அப்படியானால் எதற்காக போகிறாய் குழந்தாய்? என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதா? உன்னுடைய நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் சில வார்த்தைகள் அவ்வப்போது என் காதில் விழுந்தன. பெரிய பழுவேட்டரையன் 60 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டானே, அந்த மோகினி பிசாசு உனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறாள் என்றும், அதனாலேதான் நீ கடம்பூர் வர சம்மதித்தா என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அது உண்மையா?
0: ஆம் தாத்தா, அது உண்மைதான் என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: கடவுளே, இது என்ன காலம்! கரிகாலா, நான் சொல்வதை கேளப்பா. நீ பிறந்த சோழகுலம் 2,000 ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்த பெருமை பெற்ற குலம். உன்னுடைய மூதாதைகள் சிலர் உலகத்தை ஒரு குடையில் ஆண்ட சக்கரவர்த்திகளாயிருந்திருக்கிறார்கள். சில சமயம் உறையூரையும் அதன் சுற்றுப்புறத்தையும் மட்டும் ஆண்ட குறுநில மன்னர்களாயிருந்திருக்கிறார்கள். சிலர் ஏக பத்னி விரதம் கொண்டு ராமபிரானைப் போல இருந்ததுண்டு. சிலர் பல தாரங்களை மணம் செய்து கொண்டு வீர புதல்வர்கள் பலரை இன்றதுண்டு. சிலர் சிவபக்தர்கள், சிலர் திருமாலின் பக்தர்கள், சிலர் சாமியும் இல்லை பூதமும் இல்லை என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அவர்களில் யாரும் தங்கள் நடத்தையில் களங்கம் உண்டாகுமாறு நடந்ததில்லை, பிறன்மனை விழைந்ததில்லை. குழந்தாய், கன்னி பெண்களாயிருப்பவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் மணந்து கொள். உன் பாட்டனின் தந்தை புகழ் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி 7 பெண்களை மணந்து கொண்டார். அவரைப் போல நீயும் மணந்து கொள். ஆனால் பெரிய பழுவேட்டரையனை மணந்து கொண்ட மாயமோகினியை கண்ணெடுத்தும் பாராதே.
0: மன்னிக்க வேண்டும் தாத்தா.

0: அந்த மாதிரி குற்றம் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். சோழ குலத்துக்கும் மலையமான் குலத்துக்கும் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன்.
1: அப்படியானால் அவள் அழைப்புக்கு ஏன் போகிறாய் குழந்தாய்?
0: உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டே போகிறேன். அவளுக்கு ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீங்கு செய்தேன். அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றான் கரிகாலன்.
1: இது என்ன வார்த்தை? ஒரு பெண்ணிடம் நீ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுவதாவது என் காதினால் கேட்கச் சகிக்கவில்லையே
0: என்றார் மலையமான். ஆதித்த கரிகாலன் சிறிது நேரம் தலைகுனிந்த வண்ணமாக இருந்தான். பிறகு மனத்தை திடப்படுத்தி கொண்டு பாட்டனாரிடம் பழைய வரலாற்றை ஒருவாறு கூறினான். வீரபாண்டியனை தான் தேடிச் சென்று அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்ததையும், நந்தினி குறுகிட்டு உயிர்ப்பிச்சை கேட்டதையும், தான் அதை கேட்காமல் ஆத்திரப்பட்டு அவனை கொன்றதையும், அது முதல் தன் மனம் நிம்மதியில்லாமல் அலைப்புறுவதையும் பற்றி விவரமாக கூறினான். அந்த ஞாபகம் என்னை ஓயாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது தாத்தா. அவளை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவளும் போனதையெல்லாம் மறந்துவிட தயாராகி இருப்பதாக காண்கிறது. ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்வதிலும் ஸ்ரத்தை கொண்டிருக்கிறாள். அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள். போகும் காரியத்தை முடித்து கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன் தாத்தா. திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பல் ஏறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவர் மலையமான் ஒரு பெருமூச்சு விட்டு,
1: இதுவரையில் விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன. இன்று வரை மர்மமாக இருந்த பல காரியங்கள் அர்த்தமாகின்றன. விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான்
0: என்றார். கெடில நதிக்கரையில் பாட்டனும் பேரனும் பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள திருக்கானாட்டு முள்ளூர் என்னும் ஊரில் பழைய நண்பர்களான ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு வினோதமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த காலத்தில் வடகாவேரியாகிய கொள்ளிடமும் தென்காவிரியைப் போலவே புண்ணிய நதியாக கருதப்பட்டு வந்தது. துலா மாதத்தில் தினந்தோறும் கானாட்டு முள்ளூர் ஆலயத்தில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமான் இடபாரூடராக கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளி ஸ்நானத்துக்கு வந்துள்ள பக்தர்களுக்கு சேவை தருவது வழக்கம். மத்தியான வேளையில் ஒவ்வொரு நாளும் உற்சவமாகவே இருக்கும். அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு வருவார்கள். விஷ்ணு கோயில் அந்த ஊரில் சிறிதாக இருந்தாலும் அந்த கோயிலிலிருந்தும் பகவான் கருட வாகனத்தில் ஆரோகணித்து கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளுவார். இவ்விதம் துலா மாதத்தில் வடகாவேரியில் ஸ்நானம் செய்வதற்காக வந்து கூடியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே ஆழ்வார்க்கடியான் ஒரு நாவல் கிளையை மண்ணில் நட்டு வைத்து கொண்டு,
2: நாவலோ நாவல், நாவலோ நாவல், இந்த நாவலன் தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்கு வாதப்போர் புரிய வந்துள்ளேன். சைவர்கள், சாக்தர்கள், அத்வைதிகள், காபாலிகர்கள், காலாமுகர்கள், புத்தர்கள், சமணர்கள் யார் வேணுமானாலும் வாதப்போர் புரிய வரலாம். அவர்கள் வெற்றிவிட்டால் அவர்களை என் தோள் மீது தூக்கி கொண்டு ஊரை சுற்றி விளம்பருவேன். அவர்கள் தோற்றால் இடுப்பு துணியை தவிர மற்றதையெல்லாம் இங்கே கொடுத்து விட்டு போக வேண்டும். நாவலோ நாவல்
0: என்று கத்திக் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ருத்ராட்ச மாலைகள், மகர கண்டிகள், கமண்டலங்கள், குண்டலங்கள், பட்டு பீதாம்பரங்கள், பொற்காசுகள் ஆகியவை குவிந்து கிடந்தன. இவற்றிலிருந்து வெகுநேரம் வாதமிட்டு பலரை வாதப்போரில் வென்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாயிருந்தது. அவனுக்கு பக்கத்தில் கடம்ப மரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் கையில் உருவிய கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய அறையில் உடுத்திய ஒரு துணியும் கையில் ஒரு கத்தியும் மட்டும்தான் இருந்தன. அவனுடைய தோற்றத்திலிருந்து ஆழ்வார்க்கடியான் மீது பலாத்காரத்தை பிரயோகிக்க பார்த்தவர்களை அவன் கத்தியை வீசி பயமுறுத்தி அனுப்பியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த சமயத்தில் கூட்டமாகவும் கோஷித்து கொண்டும் வந்த சைவர் கூட்டம் ஒன்றை பார்த்து அவன் கூறிய மொழிகளிலிருந்தும் அது வெளியாயிற்று.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உலக நடப்புல காலம்னு ஒன்று ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு என்பதை பெரும்பாலோர் கவனிப்பதில்லை. குறிப்பாக இளமையில் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு வந்துள்ள முதியவர்கள் தமக்கு வயசாகிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவே மறுப்பதையும் பார்க்குறோம். பாட்டன் மலையமான்

0: எத்தனையோ போர்க்களங்களை பார்த்த மாவீரர், 80 வயதை கடந்தவர். தம்முடைய தள்ளாமையை பார்த்திபேந்திரன் ஏளனமா பேசின போது சீறி எழுந்ததை பார்த்தோம். விஷயத்துக்கு வராம அவர் சுத்தி வளைச்சு பேசும் போதெல்லாம் பொறுமை இழந்திருந்த ஆதித்த கரிகாலன் பணிவோடு அந்த கிழவரின் அறிவுரைகளை பொறுமையா கேட்டு வந்ததையும் கவனித்தோம். பல காரணங்களால கெடிலக்கரையிலேயே விடை பெற்று திருக்கோவலூர் போயிட முடிவு செஞ்சிட்ட பெரியவர் பேரனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நினைவு கூர்ந்தார். தக்கோலப்போர் நிகழ்ச்சிகளை வர்ணித்தார். ராஜாதித்தரை போல வஞ்சகத்திற்கு ஏமாறிடக்கூடாது, கடம்பூருக்கு வந்ன அழிச்சிருப்பவர்களின் உண்மையான நோக்கம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அந்த சிற்பத்தை பார்த்ததும் பேரனுக்கு ஏற்பட்ட மனப்பிரழ்வை கவனித்தார். அதையொட்டி அவன் எழுப்பிய வினாக்களுக்கும் விளக்கம் தந்தார். மனசை திடப்படுத்திக்கிட்டு பழைய வரலாற்றை ஒருவாறு அவரிடம் சொன்னான். பழுவேட்டரையரை மணந்து கொண்ட அந்த பெண் எல்லாத்தையும் மறந்து ராஜ்யத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதில் ஸ்ரத்த காட்டுறா என்பதை சொன்னதும் ஒரு பெருமூச்சோட பேச்சை முடிச்சுக்கிட்டார். இந்த பகுதியை ஒட்டின சில செய்திகள். முதற் பராந்தகன் மணந்த பெண்களிலே கோக்கிழா நடிகள் ரவிநிலி, தென்னவன் மாதேவி, சோழமாதேவி, வில்லவன் மாதேவி ஆகிய இந்த பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்றன. கோக்கிழான் அடிகளுக்கு பிறந்தவன் ராஜாதித்யன். அடுத்து திருக்கானாட்டு முள்ளூர் பற்றின குறிப்பு. கடம்பூருக்கு தென்கிழக்கே 10 கிலோமீட்டர். இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கிற இயற்கை சூழலை அழகாக வர்ணிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பக்கத்திலேயே ஓமாம்புலியூர் கோவிலை வடதளின்னு குறிப்பிடுறாங்க சம்பந்தரும் அப்பரும். கடம்பூருக்கு வடகிழக்கே திருநாரையூர் 14 கிலோமீட்டர். சம்பந்தர் 3 பதிகங்கள், அப்பர் 2. நம்ம கதையில் அறிமுகமான நம்பியாண்டார் நம்பிகள் பிறந்தருளிய ஊர். மேலை கடம்பூர் கரக்கோவில சம்பந்தரும் அப்பரும் பாடியிருக்காங்க. மிக அருகிலேயே கீழக்கடம்பூர் கோவிலின் பேரு இளங்கோவில். கடம்பூருக்கு வடகிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுமன்னார்குடி. வைணவத்துக்கு அருந்தோண்ட ஆற்றின நாதமுனிகளும் ஆளவந்தாரம் அவதரித்த தலம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று தொடங்குகிற தனியன் ஏற்பட்ட தலம். நல்லது, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8 7 6 8 7 8 6 8 7 8.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன்.

0: பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது ரெட்டை வாழ் குருவி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பரமக்குடி அலங்கார ராஜ், அந்தோனி, மெர்சி மற்றும் ஜெர்லின்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் July 1 புதன்கிழமை முதல் 7 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் இந்த மாதம் July 1 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 27 உதய விழா வாழ்த்து தென்றலாக வீசி சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அன்பான வாழ்த்துக்களை ஆசையோடு மனமகிழ பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தொண்டையூர் பால்சாமி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கரூர் மனவை சாகுல் ஹமீத்.
1: இந்த மாதம் July 1 புதன்கிழமை அன்று நம் கோடை பண்பலை 100.5 27 உதயநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் தேவூர் ஸ்ரீனிவாசன், பொள்ளாச்சி துரை, நாமக்கல் மாவட்டம் விஜயலட்சுமி மதிவாணன், உஸ்லம்பட்டி பாபு, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா பாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கோ ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். இளையங்குடி இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மசித், ரிஃபாயா, முகமது அசன் மற்றும் நூருல் ஃபாத்திமா.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள்

0: அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 2 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனது அனுபவ கருத்தினை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். அடட, பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே என தான் தவறவிட்ட நிகழ்வுகளையும் ஒரு இடத்திற்கு சென்று அங்கிருந்து கடந்து வந்த இடங்களை பற்றியும் அங்கிருந்து பார்க்க தவறிய விஷயங்களை பற்றியும் நிகழ்ச்சியில் பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, விருதுநகர் மாவட்டம் மேலத்தாயில்பட்டி மாணிக்கராசன்.
2: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 2 வியாழக்கிழமை அன்று மாலை 5 வளம் வந்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒளிவுலா வந்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் மாலை நேரத்தில் எங்கள் மனங்களை தீனிசையால் குளிர செய்தன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் எங்களுக்கும் பிடித்த பாடல்களாக வந்து சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் தேவூர் ஸ்ரீனிவாசன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு சுப்ரலி பாபு மற்றும் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம்.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, சேலம் அபிநயா மற்றும் ஆர்த்தி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர் ட்ராலி பேக் டிராவல் பேக் காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சியில் அன்றைய தினம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று 16 செல்வங்கள் என்னென்ன என்பதை குறித்து தெரிந்து கொண்டோம். புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன்னெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட நாள் என்பது குறித்து அழகாக நகைச்சுவையாக நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவரும் நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது என பாராட்டி கடிதத்தில் தெரியப்படுத்தியிருந்தார் திருமங்கலம் மாயக்கண்ணன். அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது தவிர்ப்போம் நெகிழிப்பை என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நேயரும் நெகிழிப்பை குறித்த தனது தனிப்பட்ட கருத்தினை முன்வைத்தார்கள். நெகிழிப்பைகளை தவிர்ப்பது நமது பூமிக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும் செய்யும் மாபெரும் தொண்டு என்றும், இது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையை பாதுகாக்கும் என்றும் தனது கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது பயனுள்ள பல தகவல்களை பரிமாறியது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பொள்ளாச்சி துரை, கரூர் மனைவி சாகுல் ஹமீத், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 வண்ணம் தீர்த்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட திக்குமுக்குவிற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயர்களும் நகைச்சுவையாக தனது பதில்களை கூறினார்கள். கலகலப்பாக நகர்த்திய அறிவிப்பாளர்கள் பியூலா மற்றும் லட்சுமி நாகேந்திரன் இருவருக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் விஜயலட்சுமி மதிவானந்த், உசிலம்பட்டி பாபு, ஈரோடு திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, திருச்சி கண்ணம்மாள் ரேவதி, முனுசாமி கமலா செல்வ கணபதி மற்றும் தவமணி.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும்

0: கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இதனம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 4 சனிக்கிழமை அன்று காலை 9 இடம்பெற்ற வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் வெற்றியின் ஊக்கத்திற்கு காரணம் குடும்பத்தின் ஆதரவா அல்லது சமூகத்தின் சவாலா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. வாழ்க்கையின் வெற்றிக்கு குடும்பத்தின் ஆதரவு அடித்தளமாகவும் சமூகத்தின் சவால் உந்து சக்தியாகவும் அமைகின்றன. இரண்டும் வெவ்வேறு வகைகளில் முக்கிய பங்காற்றுகின்றன என்றும் குடும்பத்தின் ஆதரவு நமக்கு பலத்தையும் சமூகத்தின் சவால்கள் நாம் எவ்வளவு உயர பறக்க முடியும் என்பதற்கான சக்தியையும் தருகின்றன என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தனது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், விருதுநகர் மாவட்டம் மேலத்தாயில்பட்டி மாணிக்கராசன், தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள், ஜோதி கவியமுதன், திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, கரூர் மனவை சாகுல் ஹமீத்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 4 சனிக்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் ஒளிவுலா வந்த நேயர்களின் கவிதைகள் அனைத்தும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நேயர்கள் எழுதிய கவிதைகளை செவிநிறைக்கு வாசித்து அதற்கு தகுந்த பாடலையும் இணைத்து நிகழ்ச்சியை அழகு செய்த கோடை பண்பலை 100.5 கவிதைகளை கவிநயத்துடன் வாசித்த அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தொண்டையூர் பால்சாமி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், தாராபுரம் DS கர்னர் நாகராஜன், திருவாளம்புலில் முனுசாமி, கமலா, செல்வ கணபதி, தவமணி மற்றும் பட்டாளம் சேகர்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 விரிந்த வண்ண தொருகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் செப்புக சந்தமிழ் நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நேயரும் தங்களின் தமிழ் பேசும் ஆர்வத்தால் நிகழ்ச்சியில் கவனத்துடன் உரையாடி நிகழ்ச்சியில் வெற்றியடைய வேண்டும் என்ற ஆவலோடு கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியானது விறுவிறுப்பாக நகர்ந்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார், உடன் பயணித்த அறிவிப்பாளர் சுபா இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி சந்திரமோகன், திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், தென்காசி மாவட்டம் சுப்பலாபுரம் குணசேகரன் மற்றும் ஆலம்பட்டி ராமர். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உதய கீதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி மற்றும் தங்கமாயன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 6 திங்கட்கிழமை அன்று காலை 8 ஒளி உலா வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் புதுத்திரைசை பாடல்களோடு புத்துணர்வாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கான பாடலை மகிழ்வோடு பெற்றுச் சென்றனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்புலின் 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, திருச்சி கண்ணம்மாள் ரேவதி, கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி சந்திரமோகன், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா யுவராஜ், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
0: அடுத்ததாக இந்த

0: மாதம் ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது இரவின் கதைகள் கடிதங்களாக என்ற தலைப்பில் மேகம், தலையணை, கனவு, ரயில் தோழன், மின்மினி பூச்சி, நிலவு என்ற தலைப்புகளில் தங்கள் கதைகளை கடிதங்கள் மூலம் சொல்வது மாதிரியான கதைகளை தனக்கே உரிய பாணியில் சொல்லி நிகழ்ச்சியை அழகுபடுத்திய மூத்த அறிவிப்பாளர் சலிமா ஷாஜகான் அவர்களுக்கு பாராட்டுகள் என கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன். அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு அரங்கேறிய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு பாடலின் இடைப்பட்ட வரிகளை ஒலிக்க செய்து அதன் ஆரம்ப வரி என்ன என்பதை நேர்கள் கண்டுபிடிக்கும் விதமாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அந்த பாடலின் முதல் வரி என்ன என்பதை கண்டுபிடித்து பாடியும் காட்டினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்புலை 100.5 அறிவிப்பாளர்கள் கானல் மேனன் மற்றும் KS கார்த்திக் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், தாராபுரம் DS கார்னர் நாகராஜன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் நாகுலகவுண்டன்பட்டி துரை, பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கிய பாரதி இவர்களுக்காக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.

0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் தெற்குப்பட்டி அழகர் சாமி. அவர் இந்த மாதம் ஜூலை 1 புதன்கிழமை அன்று நம் கோடை பண்பலை 100.5 27 உதய நாள் அன்று மாலை 4 ஒலிபரப்பான வண்ணத்துருகை நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண கருத்தினை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்திருக்கிறார். அன்றைய நிகழ்ச்சியானது விடுகதை வண்ணத்துருகையாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் நேர்களோடு நம் பண்பலையின் அறிவிப்பாளர்களான பிரேமா ஜெகன், ரெங்கா, கனிமுத்து, வீணா வீரபத்ரன், நிர்மலா மற்றும் மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னிடம் கேட்கப்பட்ட விடுகதைகளுக்கு சிறப்பான பதில்களை தந்து மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியானது கலகலப்பாக நகர்ந்தது. நிகழ்ச்சியினை சுவாரஸ்யமாக நகர்த்திய அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கு பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் தெற்குப்பட்டி அழகர் சாமி அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது. நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொண்டையூர் பால்சாமி இவரின் தெரிவாக ஒழிக்க காத்திருக்கிறது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

அறிக்கை. வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி

நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இரவு வணக்கம் நேயர்களே. மாணவர்கள், நாளைய உலகின் ஒளி விளக்குகள், அறிவால் உயர்ந்து உயர்வை தரும் தலைவர்கள். சிறு கனவுகள் பெரிய சாதனைகளாகும். முயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியமாகும். ஒவ்வொரு நாளும் புதிய பாடம், ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான அடிக்கல் என்று வாழ்க்கை பாடத்தை கற்று வாழ்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் உள்ளன. ஒன்று தைத்தை தத்தை, மற்றொன்று பஞ்சதந்திரம். இந்த 2 விளையாட்டையும் விளையாட மாணவர்கள் வரவேண்டிய எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது நம் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:14. இப்ப இணைப்பில் வருமானவர் வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
3: அர்னிதா.
2: அர்னிதா, என்ன படிக்கிறீங்க?
3: 9th ஸ்டாண்டர்ட்.
2: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு விடுமுறையா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா?
3: விடுமுறை.
2: விடுமுறை என்னெல்லாம் பண்ணீங்க விடுமுறையில?
3: அம்மா ஹெல்ப் எல்லாம் பண்ணா.
2: அப்படியா, நல்ல பிள்ளை போல இருக்க.
3: ஆமா தா.
2: சரி, இன்னைக்கு ரெண்டு விளையாட்டு இருக்கு. ஒன்று வந்து தைத்தை தத்தை, மற்றொன்று பஞ்சதந்திரம். இதுல உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். விளையாடலாமா? பிறந்த நாள். ஐந்து வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க. பிறந்த நாள்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஐந்து வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க.
3: பிறந்தநாள் கோயில் போலாம்.
2: ஒரு முக்கியமான ஒன்று மறந்துட்டீங்களே.
3: பிறந்தநாளுக்கு
2: ட்ரெஸ். ஆ ஓகே, புத்தாடை. பிறந்த நாளைக்கெல்லாம் வேட்டு வெடிப்பீங்களா? கேக்கு. கேக். ஆ சரி.
3: அவ்வளவுதானா?
2: ஆசீர்வாதம் வாங்குவீங்க. சரி, பிறந்த நாள் அப்படின்னே நம்ம நினைவுக்கு வர்றது கேக்கு, மெழுகுவர்த்தி, நிறைய பரிசு, மிட்டாய், பலூன், வாழ்த்து சொல்லுவாங்கல்ல எல்லாரும், அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சீங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிமா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5. நேரமிரவு 8:23.

0: இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இனிதே வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இனி நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் திருவேங்காட்டிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: தெரியும் அக்கா.
0: என்ன விளையாட்டு?
1: டை டை டக்.
0: சரி, எப்படி விளையாடணும்னு தெரியும்ல?
1: தெரியாதுக்கா.
0: தெரியாதா? சரி, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் வந்து அதாவது சந்தங்கள் ஒன்றி வர மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். முதல் எழுத்தை மட்டும் மாற்றி போட்டு மித்த வர எழுத்தெல்லாம் அப்படியே வச்சு சொல்லணும்.
1: சரிக்கா.
0: ஒரே ஓசை நயமுடைய சொற்களாக சொல்லணும்.
1: சரிக்கா.
0: ம். கடை.
1: படை.
0: ம்.
1: தடை.
0: ம்.
1: வடை.
0: ம்.
1: தடை
0: ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல.
1: படை.
0: படை. மலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, மழை பெய்யும் போதுலாம் யூஸ் பண்ணுவோமே. குடை.
1: தடை.
0: தடை. ம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக இந்த விளையாட்டு விளையாடுறேன், எனக்கு எப்படி விளையாடணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே விளையாண்டிங்க. சரிம்மா, அப்படி தான் விளையாடுவோம் அப்படின்றீங்களா? சரி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாடல் வருது உங்களுக்காக, கேட்கலாம். கொடி பண்பலை 100.5.

நேரம் இரவு 8:38, இது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் உள்ளன. ஒன்று தை தை தத்தை, மற்றொன்று பஞ்சதந்திரம். இந்த ரெண்டு விளையாட்டுகளையும் விளையாட மாணவர்கள்

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:44. இது கோடி பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: என்ன
2: படிக்கிறீங்க?
3: சின்ன
2: வயசுல இருந்தே பிடிக்கும், ஆனா ரீசன் எல்லாம் தெரியாது, பிடிக்கும்.
3: ஆமாங்க.
2: சரி, என்ன விளையாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: கிரிக்கெட்.
2: கிரிக்கெட் பிடிக்கும்.
3: ஆமாங்க.
2: சரி, இந்த நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க?
3: கேட்டிருக்கீங்க.
2: இந்த நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: சொல்லுக்குள் சொல்.
2: சொல்லுக்குள் சொல். ஆனா இன்னைக்கு சொல்லுக்குள் சொல் விளையாட போறது இல்லை. இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னா,
3: என்ன
2: விளையாடுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் 5 வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டாக நான் வகுப்பறை அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்களேன். வகுப்பறையில என்னெல்லாம் இருக்கும்? மேஜை, நாற்காலி, மாணவர், ஆசிரியர், கரும்பழகை இருக்குமா, அது மாதிரி சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கேட்கிறேன். ரயில் நிலையம். ரயில் நிலையம்.
3: ஹலோ,
2: உங்களுக்கான வார்த்தை ரயில் நிலையம்.
3: ரயில் நிலையம்.
2: யார் பின்னாடி இருந்து சொல்லித்தரா?
3: யாரு?
2: எல்லாரும் கேட்டுட்டோம் நீங்க பேசிட்டு இருந்தத. சரி,
3: ரயில்.
2: ரயில். வேற என்ன இருக்கும்?
3: பயணிகள்.
2: சரி, பயணிகள். சரி,
3: தண்டவாளம்.
2: தண்டவாளம். பின்னாடி இருந்து யார் சொல்லித்தரா உங்களுக்கு? அம்மாவா? சரி, அம்மாவை கொஞ்ச நேரம் தள்ளி போங்க, நானா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
3: விளையாடுங்க
2: பாப்போம். வேற என்னெல்லாம் இருக்கும் யோசித்து பாருங்க. ரயில் நிலையம், நம்ம இப்போ வந்து டிராவல் பண்ண போகிறோம், ஒரு ஊருக்கு போக போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அப்போ அங்கே என்னெல்லாம் இருக்கும்?
3: கொடி.
2: கொடியா? ஆ, கொடி. சரி,
3: டிக்கெட்.
2: டிக்கெட், பயணச்சீட்டு. சரி, ரயில் இருக்குமா, தண்டவாளம் இருக்குமா?
3: தண்டவாளம்.
2: பயணிகள் நீங்க சொல்லிட்டீங்க, டிக்கெட் சொல்லிட்டீங்க, நடைமேடை இருக்குமா?

0: இருக்குமா? எல்லாரும் உட்காந்துருப்பாங்கள்ல அந்த ஓரத்தில்?
1: ஆமாங்க.
0: சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாகவே முயற்சி செஞ்சீங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த முறை நீங்களாக பேசுங்க, யாரோட உதவியும் இல்லாமல். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிம்மா.

0: இது கோடி பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நேயர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு. இப்ப இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர் வாங்க. வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்திலிருந்து அவஸ்திகா பேசுறேன்.
0: டீபுதூர்ல இருந்து அவஸ்திகா.

0: படிக்கிறீங்கம்மா?
1: ஆறாம் வகுப்பு.
0: இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?
1: இல்லைக்கா.
0: போலியா? லீவா
1: இன்னைக்கு?
0: அங்க வெயில்லாம் எப்படி இருக்கு?
1: என்னக்கா
0: வெயில் வெயில்
1: நல்லா குளிக்குதுக்கா.
0: ரொம்ப குளுத்துதா? அப்போ விடுமுறைக்கு நீங்கள் கொடைக்கானல் வரலாமே, இங்கே ரொம்ப குளு குளுன்னு இருக்கு. என்னம்மா?
1: கூட்டிட்டு வர அம்மா வர மாட்டாங்களே.
0: அம்மா வரமாட்டாங்களா? கூட்டிட்டு வரமாட்டாங்களா? விடுமுறையில் நீங்கள் வாங்க. இப்போ தானே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேயும் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில்
1: தான்.
0: ம், சரி. விளையாடலாமா இப்போ? உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை. இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுங்கக்கா.
0: சரி, அப்போ விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: மாலை.
1: காலை.
0: ம்.
1: பாலை.
0: ம்.
1: மாலை.
0: ம்.
1: சோலை.
0: ம். ம்.
1: சேலை.
0: பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்தாங்க தானே? சேலை சொல்லுன்னு.
1: இல்லக்கா.
0: கேட்டுச்சு எங்களுக்கு.
1: நான் தண்ணியா அனுப்பிடுறேன்.
0: அப்படியா?
1: ஆமாக்கா.
0: சரி, அடுத்து. அவ்வளவுதானா?
1: மலை.
0: மலை இல்லை, நான் சொன்னது நெடில், நீங்க சொல்றது குரில். இருந்தாலும் ரொம்ப அழகாகவே விளையாண்டீங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள். இதோட நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த மாணவர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்சல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்சல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை.

அவதார புருஷன். திருச்சி திருப்பராய்த்துறை, டி எஸ் ரங்கராஜன். திருச்சி திருப்பராய்த்துறை, டி எஸ் ரங்கராஜன் மிகச்சிறந்த கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், எழுத்தாளர், நடிகர். இவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் இந்த பாடலுக்கு பிறகு எல்லோரும் தெரி

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நேசநேயங்களே, தமிழ் திரைப்பட கவிஞர் பாடலாசிரியர் வாலி அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவலைகளோடு இன்றைய உயிரில் உறைந்தவையில் அவதார புருஷன். அவதார புருஷன் 1931 அக்டோபர் மாதம் 29 திருச்சிக்கு அருகே உள்ள திருப்பராய்த்துறையில் சீனிவாச ஐயங்காருக்கும் பொன்னம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் TS ரங்கராஜன்.

திருச்சி திருப்பராய்த்துறையில் பிறந்து திருவரங்கத்தில் வளர்ந்தார் டி எஸ் ரங்கராஜன். ஓவியர் மாலி போல இவர் பெயர் எடுக்க வேண்டும் என்று பள்ளி தோழன் பாபு வாலி என்னும் பெயரை இவருக்கு சூட்டினார். தன் நண்பர்களின் துணையோடு நேதாஜி எனும் கையெழுத்து பத்திரிகையை தொடங்கினார் வாலி. அதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கல்கி. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருச்சி வானொலி நிலைய அதிகாரி பார்த்தசாரதி அவர்களும் வந்திருந்ததால் வானொலிக்கு கதைகளும் நாடகங்களும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பினை வாலி அவர்களுக்கு வழங்கினார்.

திருவரங்கத்தில் வாலி நடத்திய அந்த கையெழுத்து பத்திரிகையில் பல இளைஞர்கள் பங்கேற்று கொண்டார்கள். அப்படி பங்கேற்று கொண்டவர்களில் ஒருவரே பின்னாளில் புகழ்பெற்ற எழுத்தாளரான சுஜாதா அவர்கள். தமிழ் மேல் தீராத பற்று கொண்டிருந்த வாலிக்கு ஓவியத்திலும் ஆர்வம் மிகுந்திருந்தது. நன்றாக படங்கள் வரைவதில் திறமையும் பெற்றிருந்தார் வாலி.

0: அலி என்று இவருக்கு பெயர் சூட்டினார். ஏறத்தாழ தமிழ் திரைப்படங்களில் 15,000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் வாலி. திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார். சத்யா, ஹே ராம், பார்த்தாலே பரவசம், பொய்க்கால் குதிரை ஆகிய குறிப்பிடத்தக்க படங்களில் இவர் நடிகராக வலம் வந்திருக்கிறார். கையளவு மனசு என்னும் தொலைக்காட்சி தொடரிலும் வாலி நடித்திருக்கிறார்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

Goody FM 100.5 Mahahoots.

ஆனந்த விகடன் பத்திரிகையில் இவர் தான் பழகிய ஆளுமைகள் பற்றி எழுதிய நினைவு நாடாக்கள் என்னும் தொடர் மிக பிரசித்தி பெற்ற தொடராகும். சிறுகதை, கவிதை, உரை நடை என 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் வாலி. அவற்றுள் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அம்மா, பொய்க்கால் குதிரைகள், நிஜ கோவிந்தம், பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம், அவதார புருஷன் ஆகிய புத்தகங்களை சொல்லலாம்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.

வாலி அவர்களின் 80வது பிறந்த நாள் அன்று நடைபெற்ற விழாவில் வாலி 1000 என்ற பெயரில் வாலி எழுதிய 1000 திரைப்பட பாடல்களை புத்தகமாக வெளியிட்டார்கள். அந்த விழாவில் கமலஹாசன், இயக்குனர் சங்கர், சூர்யா, பத்திரிகையாளர் சோ ராமசாமி உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள்.

வாலி 1954 ரமண திலகம் என்ற மணவாட்டியை திருமணம் புரிந்து கொண்டார். இவர்களின் மகன் பாலாஜி.

தனது படைப்புகளால் மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கும் வாலி தனது படைப்புகளுக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக இவர் எழுதிய பாடல்களுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர்தான் வாலி. 1973 இந்திய நாடு என் வீடு என்ற பாடல் பாரத விலாஸ் திரைப்படத்திற்காக வாலியால் எழுதப்பட்டது. இந்த பாடலுக்காக கிடைத்த தேசிய விருதினை வாங்க மறுத்துவிட்டார் வாலி.

வாலி 5 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசின் விருதினை பெற்றவர். 1970 எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக, 1979 இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற திரைப்படத்திற்காக, 1989 வருஷம் 16 அபூர்வ சகோதரர்கள் திரைப்படங்களுக்காக, 1990 கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக, 2008 தசாவதாரம் திரைப்படத்திற்காக மாநில அரசின் விருதுகளை பெற்றவர் வாலி. 2000 தமிழக அரசு வழங்கிய மகாகவி பாரதியார் விருதினை பெற்றார் வாலி. 2007 வாலி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தனது பாடல்களால், எழுத்துக்களால், கவிதைகளால், படைப்புகளால் மக்கள் மனங்களில்

நீக்கமர நிறைந்திருக்கும் கவிஞர் வாலி 2013 ஜூலை மாதம் 18 அதாவது இன்றைய நாளில் இவ்வுலகை விட்டு நீங்கினார். கவிஞர் வாலி மிகச்சிறந்த படைப்பாளி, கவிஞர் வாலி மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர் வாலி மிகச்சிறந்த பாடலாசிரியர், கவிஞர் வாலி மிகச்சிறந்த நடிகர், கவிஞர் வாலி மிகச்சிறந்த மனிதர். சந்திப்போம் நேச நேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் அமைதியில் இமைகள் மூடும் நேரம், நிலாவின் ஒளியில் நினைவுகள் பூக்கும் நேரம், காற்றின் மென்மையில் கனவுகள் பீசும், மனதின் ஆழத்தில் நினைவுகள் தேடும் இரவு ஒரு கவிதை. அதில் ஒவ்வொரு நொடியும் ஒரு உணர்ச்சி. தனிமையில் கூட நினைவுகள்தான் நமக்கு துணை. அப்படிப்பட்ட நினைவுகளை நிஜங்களாக்க கோடி பண்பலை 100.5 இது நினைவி சுகம். பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை கொண்டுள்ள இடம், அரசு அருங்காட்சியகம் அமைந்துள்ள மாவட்டம், அம்மா பூங்கா போன்ற சிறப்புமிக்க சுற்றுலாத்தலங்கள் அமைந்துள்ள மாவட்டம் கரூர் மாவட்டம். கரூர் மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். கரூர் மாவட்ட நேயர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 26 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42 நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: இது நினைவி சுகம் நம் கோடி பண்பலை நூறுபுழி ஐந்தில் நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெங்கமேட்ல இருந்து அமுதங்கா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: சத்ய படத்துல இருந்து வளையாசை கலகான்னு அந்த பாட்டுங்கக்கா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: நேரம் இரவு 10:11. இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: உடைய விழா வாழ்த்துக்களுடன் கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் சக்தி வேலுங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பன்னீர் புஷ்பங்கள் படத்துல இருந்து பூந்தளிராடுங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: இது தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து நாசர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க, பாடல் கேட்டலாம்.
1: படத்துல இருந்து நதியே நதியே
0: வந்துட்டே இருக்கு காற்றலையில் கோடி பண்பலை 100.5.

0: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கு கரை திரைப்படத்துல இருந்து சிறு சிறு சிறு வேணா காத்துங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிம்மா.

0: நேரம் இரவு 10:30, இது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இனிப்பில் வரும் அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கீர்த்தனை பாக்யாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: காதல் கோட்டையில இருந்து காலம் நாம் காதல் வல்க அந்த பாடல் தாங்க மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: தஞ்சை மாநகரத்துக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு கோடான உறுதி நன்றியோடு நினைவு. கரூர் மாவட்டம் பந்தமாதவியிலிருந்து பாலமுருகன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிங்க
1: மேடம். இந்த ஆகஸ்ட் 2வது தேதி எங்க அக்கா பையன் ஸ்ரீ சபரிக்கு வந்து பிறந்தநாள் பிறந்த.
0: சபரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலையின் சார்பாக.
1: நன்றி நன்றி மேடம். திரையில் கூட்ட சின்ன மலர் படத்திலிருந்து வாசகர் நேர்களையே நம்ம வஞ்சி மாநகர மக்களுக்கு
0: அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: இது நினைவே சுகம். நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கரூர் காந்தி கிராமம், கண்மணி வீரமணி மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? உயர்ந்தமிழம் படத்துல இருந்து எங்கே என்ற பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் வரும் அடுத்த கரூர் மாவட்ட நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சரி, என் பேர் மகேஸ்வரிங்க. நாங்க தவுட்டுப்பாளையம் இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: நேரமிரவு 10:53, இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் வேந்தாம்பட்டியிலிருந்து
0: சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
1: அன்பு படத்திலிருந்து தவமின்றி கிடைத்த வரமே.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியை அலங்கரித்த நேயர்கள் கரூர் மாவட்ட நேயர்கள். கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

காற்றின் வருடலோடும் நிலவின் ஒளியும் இசையின் இனிமையும் ஒன்றாக சேரும் இந்நேரம் உங்கள் மனதின் கதவுகளை மெதுவாய்த்திருந்து நினைவுகளுக்கு வண்ணம் தீட்டி கனவுகளுக்கு சிறகு கொடுக்க வருகிறது. கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

நேரம் இரவு 11:07. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. இது இரவு சிறகு.

நேரம் 11:28. மனமரும் மனம் விரும்பும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது இரவு சிறகு.

இரவின் அமைதியில், இசையின் அரவணைப்பில், நினைவுகளின் நிழலில், மனதின் சுமைகளை மறந்து சிறு புன்னகையோடு பயணித்து நாளை விடியலை நம்பிக்கையோடு வரவேற்போம் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். கௌரி.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ்

0: மதுரையின் ஆலய உலா 6:30 கேட்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்கள் அண்ட் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னாக் சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலின் நேரம். காலை 7:00 சுகமான காலை. 7:10 கேட்கலாம் வேளாண் தகவல்கள். 7:20 பாட்டும் பதவும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார். காலை 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று. காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்டைல்ஸின் வியத்தகு இந்தியா. 11:00 பாட்டுப்பட்டாளம். 12:00 கேட்கலாம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்டைல்ஸின் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 டோல் தமாகா தோல். 3:00 உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் மனவே சந்திரசேகர் அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 மில்கா ஒண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை. மாலை 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் செப்புக செந்தமிழ். மாலை 5:00 சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கேட்கலாம் கதம மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கேட்கலாம் கொடைத்தென்றல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். 9:00 கேட்கலாம் கொடைத்தென்றல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் வில்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் SM ரம்ஜித் ராஜா மற்றும் கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 10:00 கேட்கலாம் நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத பாடல்களுடன் இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 1112.

0: மலர்களை கண்டால் மயங்கி போகிறாய் நெஞ்சமே. பலர்காணும் மலர்களில் சில இவளுடைய கண்களை ஒத்திருப்பதால் மலர் எது கண் எது என்று தெரியாமல் மயங்கி போகிறாய். குறள் எண் 1112 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: மலர் காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்காணும் பூவோக்கும் என்று.
0: மலர்களை கண்டால் மயங்கி போகிறாய் நெஞ்சமே. பலர்காணும் மலர்களில் சில இவளுடைய கண்களை ஒத்திருப்பதால் மலர் எது கண் எது என்று தெரியாமல் மயங்கி போகிறாய். குறள் எண் 1112 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-இலும் மற்ற மாவட்ட நேயர்கள் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-இலும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நம் நேச உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே, புலர்காலை பனித்துளியில் பூத்திருக்கும் பூமிதனை வரவேற்று வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் நமது வழமையான அலைவரிசை 100.5 மகாஹர்ஸிலும் உலக தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஆசாத 28, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

வேடியல் நேர வணக்கம் நேயர்களே. என்ன அலைகள் ஓய்ந்து மௌன வெளிகளில் மனம் கரையும் அதிகாலை நேரம். அருள் தரும் தெய்வீக சந்தங்களை இசைக்கிறது கோடை பண்பலை 105.5 அருள்மாலை.

நம் வாழ்வை முன்னோக்கி நகர்த்தி செல்வது இறை நம்பிக்கையை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? நேரம் விடியற்காலை 5:22. இது கோடை பண்பலை 100.5 இன் அருள்மாலை.